ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். நேரம் காலை 5:53.

0: season. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள்.
3: ஒரு வேலையை செய்யும் பொழுது அதற்கான நேரத்தை திட்டமிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிப்பது என்பது ஒரு வகையான கலையாகும். நேரத்தை சரியாக பின்பற்றும் பொழுது செய்யக்கூடிய வேலையானது திறம்பட முடியும். காலையில் 7 முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை நம் நேரத்தை பங்கிட்டு செலவழிப்பது என்பது மேலான பண்பாகும். காலையில் பள்ளிக்குச் செல்லும் குழந்தையிலிருந்து பணிக்குச் செல்லும் அனைவரும் நேரத்தை கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் குறைகிறது, வேலையின் தரமும் அதிகரிக்கிறது. சாதனையாளர்களை பேட்டி எடுக்கும் பொழுது அவர்களின் சாதனைக்கு முக்கிய காரணமாக நேர மேலாண்மையே கூறப்படுகிறது. ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்பது நாலடியாரின் புகழ்பெற்ற வரிகள். இன்றைய சூழலில் அனைவரும் இரவில் தூங்கச் செல்வது மிகவும் தாமதப்படுகிறது. சமூக வலைதளங்களில் சரியான செய்திகளை சரியான நேரத்திற்கு பார்ப்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் என்ன செய்திக்காக பார்ப்பதற்கு கைபேசியை எடுக்கிறார்களோ அதை மறந்து ஏதேதோ செய்திகளில் வளம் வந்து தாங்கள் பார்க்க வேண்டிய செய்திக்கு வரும்பொழுது நேரம் வீணாகி விடுகிறது. ஒரு மனிதன் நேரத்தை திட்டமிடத் தொடங்கும் பொழுது அவனுடைய மேலாண்மை பண்பும் உருவாகத் தொடங்குகிறது. திட்டமிடுதலை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலில் நேர மேலாண்மையை கருதி தூக்கத்தை குறைத்து ஈடுபடும் பொழுது வெற்றி கிடைக்கும் என்பது உண்மையான செய்தி. மன்னர்கள் பலரும் இரவிலே மாறு வேடத்தில் நாட்டினை வளம் வருவார்கள் என்பது செய்தி. மன்னன் என்பதால் நாட்டை காப்பாற்ற வேண்டிய நலன் கருதி தூக்கத்தை குறைத்து செயல்பட்டான். புறநானூற்றில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வியக்கிறார் என்பதை பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே என்ற அந்த பாடல் குறிப்பிடுகிறது. அதிக பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை நேர மேலாண்மையுடன் செய்யும் பொழுது வெற்றியை சுலபமாக ஈட்டுகிறார்கள். திறமை அதிகமிருந்தாலும் நேரம் தவறி சென்றமைக்காக மட்டுமே நல்ல பணியை தவறவிட்டவர்கள் இருக்கின்றனர். மேலும் நல்ல பணிக்கான தேர்விற்கு காலம் தாழ்த்தி சென்று நல்ல வாய்ப்பை இழந்தவர்களும் இருக்கின்றனர். கடின முயற்சி கொண்டு தேர்விற்காக தயாரித்து இறுதியில் நேரம் தாழ்த்தி சென்று நல்ல பணியை நழுவ விட்டிருக்கின்றனர். இதனால்தான் பள்ளி பருவத்திலேயே தாமதமாக வரும் குழந்தைகளுக்கு சின்னதான தண்டனையை அளிப்பார்கள். அதை புரிந்து கொண்டு தாமதத்தை தவிர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள். தாமதத்திற்கான காரணங்கள் உண்மையானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்பது முடியாத சூழலாகிவிடும். ஆகையால் தாமதத்தின் காரணத்தை கூறுவதை தவிர்த்து தாமதத்தை தவிர்க்க வேண்டும். நேரத்தை சரியாக பின்பற்றும் ஆளுமையை அனைவரும் வரவேற்பார்கள். அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவார்கள். ஆனால் அவர்களின் வெற்றிக்கு பின் இருக்கும் நேர மேலாண்மையை மட்டும் பாடமாக எடுக்க மறந்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் நேர மேலாண்மையை தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புறம் சிந்தனை இருந்தாலும் மற்றொருவரின் நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். எதிர்காலத்தில் தலைவர்களாக வரப்போகும் குழந்தைகளிடம் நேர மேலாண்மையை பற்றிய சிந்தனையை புகுத்துவதற்கு என்னவெல்லாம் வழியிருக்கிறதோ அந்த வழியினத்தையும் பயன்படுத்த வேண்டும். 5 நிமிடத்திற்கு முன்னதாக வந்திருந்தால் நோயாளியை குணப்படுத்தியிருக்கலாம் என்பதும், 5 நிமிடம் தாமதமாகி வந்திருந்தால் நோயாளியின் உயிரை காப்பாற்றியிருக்க முடியாது என்பதும் நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். நேரத்தின் மகிமையை இதுபோன்ற தருணங்களில்தான் முழுவதுமாக அறிய முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நேரத்தின் உன்னதத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நொடியும் திரும்ப கிடைக்காது என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை இன்பமாக நகரும். நமது பொறுப்புணர்விற்கு அடிப்படை பண்பு நேர மேலாண்மை மட்டுமே என்பதை மனதில் கொண்டு செயலாற்றினால் மகிழ்ச்சி நமதாகும்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள்.

நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை

0: மே 31 இந்நாளின் சிறப்பு. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் இணைந்து 1987 மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைபிடித்து புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது.
1: 1669 மே 31 இதே நாளில் சாமுவேல் பெப்பிஸ் கடைசி பதிவை தனது நாட்குறிப்பில் எழுதினார்.
0: 1790 இதே நாளில் ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவது பதிப்புரிமை சட்டத்தை அமுலாக்கியது.
1: 1859 மே 31 வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் பிக் பென் மணிக்கூண்டு கோபுரம் இயங்க ஆரம்பித்தது.
0: 1910 இதே நாளில் தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது.
1: 1911 இதே நாளில் டைட்டானிக் கப்பல் வட அயர்லாந்து பெல்பாஸ்டில் வெள்ளோட்டம் விடப்பட்டது.
0: 1962 மே 31 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது.
1: 1997 மே 31 கனடாவில் நியூ பிரான்ஸ்விக்கையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் திறக்கப்பட்டது.
0: 2013 இதே நாளில் 1998 QE2 என்ற சிறுகோள் அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு பூமிக்கு அருகில் வந்தது.
1: நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் வில்லியம் நோர்டவுஸ் அவர்களின் பிறந்த தினம் 1941 மே 31.
0: தமிழக கட்டிடக் கலைஞர் P.R. மாணிக்கம் அவர்களின் நினைவு தினம் 1964 மே 31.
1: இந்திய திரைப்பட இயக்குனர் ஜான் ஆப்ரஹாம் அவர்களின் நினைவு தினம் 1987 மே 31.
0: தமிழக வரலாற்று ஆய்வாளர் நூலாசிரியர் பதிப்பாளர் H.M. கமால் அவர்களின் நினைவு தினம் 2007 மே 31. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: புதிய காலையில் இணைந்திருக்கின்றோம். பெரும் சாதனைகளை செய்வதற்கு 3 நிலைகளை மட்டுமே கடந்தாக வேண்டும். 1 ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு இணைந்திருப்போம் புதிய காலை.

புதிய காலைகள் இணைந்திருக்கின்றோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறது பாட்டு வேணுமா இன்று காலை 8:02.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்று காலை 8:02 பாட்டு வேடுமா வர காத்திருக்கிறது. மதுரை மாவட்ட நேயர்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். 25 30 170 25 30 170 அழைப்பு ஏற்படுத்தலாம். மதுரையின் முன்னிணைப்பு 0452 முன்னிணைப்போடு. புதிய காலையில் இணைந்திருக்கின்றோம்.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி பிரமாதம்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: நேரம் காலை 6:30.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: ஒரு சூழலியல் தொகுதின்னு சொல்றது பல அடுக்குகளை கொண்டது. இயற்கையில அமைஞ்சிருக்கிற காடுகள் போன்ற ஒரு சூழலியல முழுமையா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கடினமோ, அது போலதான் ஒரு சூழலியல உருவாக்குறதும். இயற்கையில நாம நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அளிச்ச இயற்கை சூழலியல் தொகுதிய செயற்கையா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் மறுபடியும் உருவாக்கவே முடியாது. அதனாலதான் சுதந்திரத்துக்கு பிறகு இயற்கை வளங்களை மனித தலையீடு இல்லாம பாதுகாக்க அரசு நிறைய முயற்சிகளை எடுத்து பாதுகாத்து வர்றாங்க. ஒரு சூழலியல் தொகுதிங்கிறது அடிப்படையில உயிர் பன்மை நிறைஞ்ச இடமா இருக்கணும். அப்பதான் அதுல உணவு வலை ஏற்பட்டு அந்த சூழலியல் ஆரோக்கியமா இருக்கும். காடுகள்ல இது இயற்கையாவே பரிணமிக்குது. சரி, பெரிய அளவுல இல்லாம சின்ன அளவுல நாம நம்ம சுத்தி ஒரு சூழலியல் தொகுதியை எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடுகள்ல சின்ன அளவு தோட்டம் இருந்தா அதுவே போதுமானது. மாடி தோட்டத்துல கூட இதை முயற்சி பண்ணலாம். முதல்ல ஒரே வகை தாவரம் மட்டும் அதிகமா இல்லாம பாத்துக்கணும். இப்ப நம்மளுடைய நகர்ப்பகுதிகளில் நம்ம பாக்குறோம், நிறைய மரங்கள் பாத்தீங்கன்னா ஒரே வகையான மரங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கும். வேகமாக வளரக்கூடிய மரங்கள் அப்படிங்கறதுனால நம்ம சாலையோரங்கள்ல அந்த மாதிரியான மரங்கள் நிறைய வளர்த்திருப்போம். அது ஒரு உயிர் பன்மை நிலையை உருவாக்காது. அதை நம்ம தவிர்க்கணும். மரங்களா இருந்தாலும் செடிகளா இருந்தாலும் பல வகை மரங்களும் செடிகளும் தோட்டத்துல இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 3-4 வகை மரங்களாவது இருக்கணும். பெரிய பெரிய காட்டு மரங்கள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பயன் தரக்கூடிய பல வகை மரங்களாக கூட இருக்கலாம். 5 மரங்கள் வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு வேப்ப மரம், ஒரு நார்த்தை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு மஞ்சனச்சி, ஒரு பூவரசு மரம், இது மாதிரியான மரங்கள். செடிகள்ல செம்பருத்தி, மருதாணி, மூலிகை செடிகளான துளசி, ஓமம், தூதுவாளை, கண்டங்கத்திரி, தும்பை, சில பூவகை செடிகள் இதெல்லாம் வச்சு வளர்த்தோம்னாலே அது பல உயிர்களை தன் வசத்துல ஈர்க்கும். எறும்புகள், பூச்சி இனங்கள், சிறு பறவைகளான சிட்டுக்குருவி, தேன்சிட்டு, காகம், மைனா, கிளிகள், வேட்டையாடி பறவைகளான சிக்ரா, மேலும் வண்டுகள், அணில்கள், ஓணான், மரப்பள்ளிகள், தவளைகள், இப்படி ஒரு உயிர் பன்மையை இயற்கையாகவே வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அதுவே மாறும். தோட்டத்துல நம்ம குப்பைகளை கொஞ்சம் ஆக்சிஜன் பெறுற அளவுக்கு மண்ணை தோண்டி புதைச்சோம்னாலோ, கால்நடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன கழிவுகளை அதுல வச்சு புதைச்சோம்னா மண்புழுக்கள் இயற்கையாவே உருவாகும். அந்த இயற்கையான உரத்தை அந்த தோட்டத்துக்கே ஊட்டச்சத்தா கொடுத்துடலாம். தோட்டம் நமக்கு பயன் தர்றதோட உயிர் பன்மை பயோ டைவர்சிட்டிய தோற்றுவிக்குது. இதனால நமக்கும் சூழலியல் தொகுதியில பிற உயிர்களோட வளத்தை பங்கிட்டுக் கொள்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சூழலியல் அப்படிங்கிறது எப்படி அதனுடைய பணி உள்ள நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்கல் நிறைந்த விஷயமா இருக்கும். அப்போ இத்தனை உயிர் பன்மை நிறைந்த ஒரு சிறு நுண்ணுயிர் பூச்சிகள் ஆரம்பிச்சு பறவைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு சிறிய தோட்டம் மாறுது அப்படிங்கிறப்பவே அதற்குள்ள நிறைய சூழலியல் தொடர்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த இயக்கங்கள் தான் நமக்கு அந்த இடத்தை வளமா வச்சுக்கிறதுக்கு உதவிட்டு இருக்குது. ஒரு சின்ன சூழலியல் தொகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாவே இந்த பூமியுடைய அரிய பொக்கிஷமான பெருஞ்சூழலியல் தொகுதியை புரிஞ்சுக்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது. அதையும் கடந்து இயற்கை சூழலியலோட ஒத்து வாழ்றதன் மூலமா நமக்கு மனநிறைவும் கிடைக்குது. சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

இன்று பராப வருடம் வைகாசி திங்கள் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒளிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் 1 ₹72 உயர்த்தி 2441 ரூபாயாகவும், சன்ன நெல் ரகங்களுக்கு 2461 ரூபாயாகவும் வழங்கப்பட உள்ளன. மத்திய இழை பருத்திக்கு 8267 ரூபாயாகவும், நீண்ட இழை பருத்திக்கு 8667 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1 ₹10346ஆகவும், நிலக்கடலை குவிண்டால் 1 விலை 7517 ரூபாயாகவும், சூரியகாந்தி விலை குவிண்டால் 1 ₹8343ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ கோடை காலங்களில் கோடை உழவு நம்ம செஞ்சிட்டோம். இதற்கு மேலும் நுண்ணிய திட்டங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதிகளில் நம்மளுடைய விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதிகளில் சரிவுக்கு குறுக்கே அரைவிட்ட நில வடிவில் குழிகள் அமைத்து அதில் வரப்புகள் அமைத்தோமானால் சிறு சிறு அரைவிட்ட நில வடிவில் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கான அரைவிட்ட நில வடிவில் நம்ம வந்து சிறு சிறு இடங்களில் தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி வரப்புகளை உருவாக்கி கொள்ளவே, அதாவது சரிவுக்கு குறுக்கே இது மாதிரி உருவாக்கி கொண்டுமேனால் மழை நீரை சரிவுக்கு குறுக்கே வரக்கூடியது உருண்டு ஓடாமல் அந்த குழியில் சேகரித்து நீர் நிலத்துக்கு அடியில் உட்செல்லுமாறு நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து காண்டூர் பண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைவட்ட நில வடிவில் வந்து பாத்திகளை அமைக்கிறது, கரைகளை அமைக்கிறது, அதே மாதிரி சதுர வடிவில் வந்து கரைகளை அமைக்கிறது, அதே மாதிரி வரப்புகள் அதாவது சரிவுக்கு வரப்புகளில் வந்து குழிகளை எடுத்து விடுவது. குழிகளை எடுக்கும்போது அந்த மழை தண்ணீர் வந்து சேகரித்து மண்ணிற்கு அடியில் மழைநீர் வந்து உருண்டு ஓடாமல் நிறுத்தி நிலத்திற்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு வரப்புகள் ஓரங்களில் குழிகளை வந்து நம்ம எடுத்து விடலாம். அதே மாதிரி உயர்மட்ட வரப்பு அமைப்பு முறை, அதாவது சரிவுக்கு குறுகிய அது குழிகள் எடுக்காம வரப்புகளோட உயர்த்தது மூலமாகவும் நீர் வந்து உருண்டு விடாமல் நிறுத்தி வச்சு நம்ம வந்து மண்ணுக்கு அடியில் வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து கையாளும் போது நிலத்தோட நீர்பிடிப்பு திறனை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நிலத்தோட தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைக்கும் போது, அதாவது அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட நாட்களில் பருவமழை வரும் வரைக்கும் நம்ம வந்து, ஏன்னா பருவமழை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வேளாண்மை முறைகளை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வரும்போது அந்த மழை நீரை வந்து நம்ம சேகரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் முறை மூலமாக இதில் வந்து செய்வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அரைவட்ட நில வடிவமைப்பு, அதே மாதிரி சதுர வடிவமைப்பு, உயர்மட்ட வரப்பு அமைப்பு, இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து கையாண்டோம்னா மழைநீர் வந்து நம்ம நிலத்தில் வந்து வீணாவதை தவிர்த்து நிலத்தில் சேகரித்து நம்ம வந்து நிலத்தின் நீர் பிடிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன முறைகளில் நம்ம வந்து கொண்டு போகலாம். இது நீர்ப்பாசன முறைகள் அப்படிங்கும்போது இப்போ சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் வந்து மழை பொழிந்ததுக்கு அப்புறம் மண் பண்படுத்த உழவு

0: பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விதைகளை நம்ம வந்து விதைக்கிறோம். இப்போ பொதுவாக நம்ம நீர்ப்பாசனம் கோடை காலங்களில் நீர்ப்பாசனம் செய்யும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் சமதளத்தில் வந்து தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் வந்து செய்வாங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் தேவைகள் நமக்கு தேவைப்படும். சதுர வடிவ பாத்திகளில் வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து வந்து நீர்ப்பாசனம் செய்வாங்க. ஆனால் கோடை காலங்கள் பயிர்களை வந்து பொதுவாக வந்து சால் அமைப்பு முறையில் வந்து நம்ம வந்து பயிர்களை வந்து நடவு செய்யணும். இந்த சால் அமைப்பு முறை அப்படிங்கிறது ரெஜிஸ் அண்ட் ஃபரோன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பள்ளம் அப்புறம் மேடு பகுதி இந்த மாதிரி உருவாக்கி கொள்ள வேண்டும். சால் அமைப்பு முறையில் வந்து நம்ம வந்து உருவாக்கி கொள்ளணும். இப்படி உருவாக்கி கொள்ளும் போது நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது நம்ம ஒரு சால் விட்டு ஒரு சால் வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்யலாம். ஒரு சால் விட்டு ஒரு சால் நீர்ப்பாசனம் செய்யும் போது நீர் தேவையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயிருக்கு தேவையான நீரும் சரியான விதத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். அதாவது சால் முறையில் வந்து விதைகளை வந்து விதைக்கணும். ரெண்டாவது நீர் பாசனம் செய்யும் பொழுது ஒரு சால் விட்டு ஒரு சால் வந்து நம்ம நீர் தேவைகளை செய்யணும். மேலும் நீர் ஆதாரங்களை வந்து நம்ம இன்னும் நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சால் விட்டு ஒரு சால் முறையில் நம்ம நீர் பயன்படுத்தினாலும் சூரிய ஒளி படும் பொழுது நிலத்திலுடைய வெப்பமாவதன் மூலமாக நீர் என்ன ஆகுன்னா ஆவியாகக்கூடிய வாய்ப்புள்ளது. இதனாலும் நம்ம வந்து நிலப்போர்வையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நிலப்போர்வையை பயன்படுத்தி நம்ம வந்து நீர் ஆவியாகாமல் இருப்பதையும் வந்து நம்ம தடுப்போமேனா நீர் தக்க வைக்கொள்ள தன்மையை வந்து நம்ம நிலத்தில் வந்து அதிகப்படுத்தலாம். பொதுவாக நிலப்போர்வை அப்படின்னு சொன்னோம்னா நிலத்திற்கு மேற்பகுதியில் பரப்பக்கூடிய எந்த வகையான பொருளாக இருந்தால் அது நிலப்போர்வை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சார். இங்கிலீஷில் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை நிலங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து மரங்கள் வந்து வரப்பு ஓரங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளதால் நடுநிலைகளில் உள்ள நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக படுவதாலும் கோடை காலங்களில் நீர் பயன்படுத்துவது என்பது அரிதான ஒரு முறைன்றனாலும் அது நீண்ட நாட்களுக்கு வந்து பயிரை எடுத்துக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னம்னா நிலப்போர்வை முக்கியமான ஒன்றாக நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. நிலப்போர்வை அப்படின்னும் போது நம்ம வந்து பயிருடைய அறுவடை செய்ததுக்கப்புறம் மீதமுள்ள கழிவுகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தண்டு இலைகளை வந்து வேர்பகுதியில் நம்ம வந்து அதாவது நிலப்போர்வைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணக்கூடணும், இந்த கோடை காலங்களில் வந்து சால் அமைப்பு முறையில் தான் நம்ம வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து நடவு செய்கிறோம். அந்த சால் அமைப்பு முறைகளில் நீர் பாய்ச்சக்கூடிய அந்த சால்களிலையும் நம்ம பொதுவாக இப்போ நிலப்போர்வைக்கு தகுந்த நமக்கு இப்போ குறிப்பிட்ட பொருவாக பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வைக்கோலம் எல்லா பகுதியும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்று. ரெண்டாவது களைகள் இருந்தாலும் களைகளையே வந்து வேருடன் பிடுங்கி அதை வந்து அப்படியே நம்ம வந்து நிலத்தில் மேலே போட்டோம்னா அதுவும் நிலப்பொருவையாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வரப்போறங்களில் இருக்கக்கூடிய கொடி செடிகளையும் நம்ம அறுவடை பண்ணி நம்ம வந்து நிலப்பொருவையாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி நம்ம நிலத்தை முழுதுமே கூட நம்ம வந்து நிலப்பொருவையாக பயன்படுத்திக்கலாம். அல்லது நிலப்பொருவைக்கான ஆதாரம் இப்போ வைக்கோல் வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய அந்த சால்கள் மட்டும் கூட நிலப்பொருவை பயன்படுத்தி நம்ம வந்து நீர் ஆவியாவதை தடுக்கலாம். கோடை காலங்களில் பாசனம் செய்யக்கூடிய அந்த நீர் வந்து பயிருக்கு வந்து நீண்ட காலம் வந்து கிடைக்கக்கூடியதாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது போக வேற என்ன ஒரு முறைகள் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளேம் வந்து நம்ம வந்து வந்திருக்கு. அந்த நெகிழி பைகளையுமே வந்து நம்ம வந்து நிலத்துக்கு மேலே போர்வை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த சால்கள் மேலே வந்து நம்ம செடிகளை நம்ம வந்து விதைகளை வந்து நம்ம நடவு செஞ்சு நம்ம வந்து நீர்ப்பாசனம் செஞ்சுக்கலாம். இது மூலமாகவும் நமக்கு வந்து களைகளை கட்டுப்படுத்திக்கலாம், நீர் ஆவியாவதுலையும் வந்து முக்கியமான வந்து கட்டுப்படுத்திக்கலாம்.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே. ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர் இன்றொரு செய்தி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120 உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் May 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு

0: பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1 முதல் அக்டோபர் 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபிர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசௌந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப்பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:55.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: என்ன ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நேயர்கள் கேட்கவிருப்பது மழலை மொழியின் பட்டாளமாய் கூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர்ல ஒருத்தர் நம்ம கூட பேசுறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஹாய், குட் மார்னிங்.
7: ஹாய், குட் மார்னிங்.
6: உங்க பேர் என்ன?
7: யுகித்.
6: யுகித், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
7: ராமநாட்டில இருந்து.
6: ராம்நாட்ல இருந்து எதுல வந்தீங்க வரும்போது?
7: கால்ல.
6: ஜாலியா இருந்தா மதுரை வரும்போது?
7: ஜாலியா இருந்துச்சு.
6: ஸ்கூல் படிக்கிறதும் நீங்க ராம்நாட்ல தான் படிக்கிறீங்களா அப்போ?
7: ஆமா.
6: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
7: யுகேஜி.
6: யுகேஜி படிச்சிட்டு இருக்கீங்களா இல்லனா யுகேஜி போ போறீங்களா?
7: யா, யுகேஜி போய் வரோம்.
6: அப்ப உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா ஸ்கூல் போறதுக்கு?
7: எஸ்.
6: என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்கூல் போறதுக்கு?
7: புக், பென்சில், பாக்ஸ் இதா.
6: பென்சில் பாக்ஸ்லாம் நாங்கள் படிக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்குவோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கீங்க?
7: பிக் ஸ்மால் மாதிரி வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் வாங்க மாட்டோம்.
6: இப்போ 2 மந்த்ஸ் நீங்கள் லீவில் தானே இருந்தீங்க?
7: ஆமாம்.
6: அப்போ எங்கெங்கெல்லாம் போனீங்க?
7: பெங்களூர், மதுரை.
6: மதுரைக்கு வந்தீங்களா? மதுரையில் யார் இருக்கா?
7: எங்கள் ஆச்சி தாத்தா.
6: ஆச்சி தாத்தாவை பார்க்க வந்தீங்களா?
7: ஆமாம்.
6: மதுரையில வந்தீங்க இல்ல, அப்ப என்னென்னலாம் பாத்தீங்க மதுரையில?
7: சாமி பார்த்தோம், மீனாட்சி பார்த்தோம்.
6: ஓ, திருவிழா. அப்ப நீங்க மதுரையில இருந்தீங்களா அப்போ?
7: ஆமா.
6: சூப்பர் சூப்பர். திருவிழா ஜாலியா இருந்துச்சா?
7: ஜாலியா இருந்துச்சு.
6: வருஷம் வருஷம் வந்துருவீங்க திருவிழாக்கு?
7: ஆமா.
6: பெங்களூர் போய் என்னென்னலாம் பாத்தீங்க?
7: ஜூ பார்த்தோம், அனிமல்ஸ், கோயிலுக்கு போனோம்.
6: சரி, அனிமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்க இல்ல, அதுல உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
7: ஹிப்போமட்டஸ். இது ஜிராஃபி.
6: என்ன பேச போறாரு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நம்ம லிசனர்ஸ்க்காக இன்னைக்கு என்ன சொல்ல
7: போறீங்க?
6: ஓகே, சொல்றீங்களா?
7: ஓகே. ஒரு காட்டுக்குள்ள ஒரு நடி இருந்துச்சு. நடி போமோடு கண்ணு தயாம உள்ள அந்த கிணறுக்குள்ள கீழே விழுந்துச்சு உள்ளக்கு. அப்ப அந்த நாடு நடந்துருந்துச்சு. அப்போ யோசனை வந்துருச்சு. அப்போ ஆறு ஆறு என்ன தண்ணி துசியா இருந்துச்சு. உனக்கு தேவைதான், நீரை குடிச்சு பாரு, ருசியா இருக்கும். நான் கூட இப்போ குடிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. உனக்கு வேணா உள்ள குடிச்சு பண்ணுச்சு. அந்த முட்டாளாடு நம்பிடுச்சு. இப்போ உள்ளக்கு குடிச்சிருச்சு அந்த முட்டாளாடு. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஆடு முருகு மேலே ஏறி நடி ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருச்சு. இந்த நடி, ஏய் முட்டாளாடே, சொல்ல நம்பி உள்ளுக்கு விழுந்துட்டியே, செங்கே கடை நப்பாட சொல்லி போயிடுச்சு.
6: அப்போ உள்ளே கடந்த ஆடு என்னாச்சு?
7: உள்ளுக்கு ஐயோ இங்கே சொல்லுக்கு யோசிக்காமல் வந்துட்டேன்ட்டு சொல்லி சொல்லி செட்டே போச்சு.
6: சரி, இப்போ இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னது?
7: இங்கே யாருக்கிட்டையும் அந்த யோசிக்காமல் யார்கிட்டே போகக்கூடாதுன்னு தெரியும். என் ஸ்டைல் என்னன்னா லுக் பிஃபோர் லிப்.
6: இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்
7: கோல்டன் ஸ்பாரோ.
6: அப்படியே ரெண்டு லைன் பாடுறீங்களா கோல்டன் ஸ்பாரோ?
7: ஓகே. மாமா மாமா பிக்கிங்குக்கு குயினே தேடி பாமாக்கு டெய்லா டெய்லா பிப்புவுக்கு மாட மோட்டி பிப்பு வாங்கு கோல்டன் ஸ்பாரோ எனஞ்சில ஹேரோ நீந்த ரைஃபு ரொம்ப சாரோ மாசமா.

0: மாஸ் பையன் ஹீரோ ஹிந்தி வேற யாரோ டிங்கு ஆடலாம்.
1: சரி, இவ்வளோ நேரம் பூந்தளிரில் நல்லா பேசுனீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் நம்ம கேட்டோம். எப்படி இருந்துச்சு பூந்தளிரில் பேசுனது?
0: நல்லா இருந்துச்சு.
1: நல்லா இருந்துச்சா? நீங்க பேசினது எல்லாமே நம்ம நேயர்கள்லாம் கேட்டுட்டு சூப்பரா யுகித் இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்லிடலாமா?
0: ஓகே,
1: இங்க சொல்லிருங்க உங்க வாயால.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. கியூட்டா பேசின யுகித்தோட மழலை பேச்சை எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேயர்களே.
2: நிறைவு பெற்றது புதிய காலை நேரம் காலை 7 மணி ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரகாஷ பொய்கை பூக்கள். பாடல்களோடு பல சுவாரஸ்யமான தகவல்களும் வேலைவாய்ப்பு தகவல்களும் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு மகிழ இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

நேரம் 7:05 ஆயிட்டிருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி வேலைவாய்ப்பு தகவல். தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறையில் 23 இளநிலைய புகைப்பட கலைஞர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 461 பணியிடங்களுக்கான அறிவிப்பினை TNPSC வெளியிட்டிருக்கிறது. May 27 to June 29 வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விண்ணப்பங்களை வந்து June 29 to July 1 வரை திருத்திக் கொள்ள அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும், எழுத்து தேர்வு மட்டுமே நடைபெறும், நேர்காணல் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இனி நாளிதழில் வந்திருக்கக்கூடிய சில செய்தி துணுக்குகளையும் தெரிந்து கொள்ளலாம். மதுரையில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளுக்கான நிரந்தர அஞ்சல் சித்திரை முத்திரைகளை திருப்பரங்குன்றம் அழகர் கோவில் துணை தபால் அலுவலகங்களில் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. பழனி மலைக்கோவிலில் ரோப் கார் நேரம் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கோடை விடுமுறை காரணமாக பழனி கோவிலில் பக்தர்களுடைய வருகை அதிக அளவு இருந்ததன் காரணமாக கோவில் சார்பில் நீடிக்கப்பட்டது இந்த ரோப் கார் சேவை. காலை 7 மணிக்கு பதிலாக 1 மணி நேரம் முன்னதாகவே 6 மணிக்கு இந்த ரோப் கார் சேவை இயக்கப்பட்டது. அதுபோல் 8:30 பதிலாக 9:30 வரை இயக்கப்பட்டு வந்தது. கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் நாளை முதல் வழக்கம் போல் அது இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமான நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 1:30 வரையும், பிற்பகல் 2:30 முதல் 8:30 வரை கார் இயக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு இடைவிடாது 9 மணி நேரம் பாலாபிஷேகம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் பால்குடம் எடுத்து வந்து நேற்றுக்கடனே செலுத்தியிருக்கிறார்கள். மதுரை வண்டியூர் துணைமின் நிலையத்தில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே இந்த கூட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளான வண்டியூர், PKM நகர், சௌராஷ்டிரபுரம், யாகப்பா நகர், சதாசிவம் நகர், சீமான் நகர், பாண்டியன் கோட்டை, மஸ்தான்பட்டி, ஒத்தவீடு, அன்பு நகர், ஆவின் நகர், தாசில்தார் நகர், அன்பு மலர் தெரு, சித்தி விநாயகர் கோவில் தெரு, மருதுபாண்டியர் தெரு, வீரபாண்டிய தெரு, விரகனூர், LKT நகர், கருப்பாயூரணி, வீரபாண்டியன் நகர், பெருமாள் நகர், கருப்பாயூரணி மெயின் ரோடு, செவ்வந்தி நகர், மீனாட்சி நகர், ஹைடெக் சிட்டி, செந்தமிழ் நகர், விக்னேஷ் அவென்யூ மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு இந்த தகவலை மின்வாரிய செயற்பொறியாளர் முத்துக்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியினுடைய கமிஷனராக கௌரவரா குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாடுகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி துணுக்குகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இணைந்திருப்போம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: நேரம் 7:11.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒளிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோ

0: கோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தரம் இருக்கும், HUID சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று காஞ்சி மாமுனிவர் என போற்றப்படுகிற ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் ஜெயந்தி நாள். அதனால் அவர் வாழ்ந்த தேனம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தென்கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் வேகவதி ஆற்றுக்கும் பாலாற்றுக்கும் இடையே உள்ள தேனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. சிவபெருமானை பிரம்மா வழிபட்ட தலம் இந்த தலம். சிவனின் இடப்பக்கத்தில் தோன்றிய திருமாலில் உந்திக்கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா படைக்கும் ஆற்றலை தனக்கு வழங்குமாறு சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமானும் பிரம்மாவிடம் அவர் காஞ்சி சென்று தம்மை நினைந்து தவம் செய்யுமாறு தவம் வெற்றி பெற்றால் படைப்பாற்றலை வழங்குவதாக கூறினார். உடனே காஞ்சி சென்ற பிரம்மா அங்கு சிவத்தியானத்தை ஆரம்பித்து சிவபெருமானுக்கு சோமயாகம் ஒன்றை செய்ய எண்ணினார். இதற்கு சரஸ்வதி வர மறுத்ததால் காயத்ரி சாவித்ரி தேவியரோடு யாகம் தொடங்கினார். கோபமடைந்த சரஸ்வதி ஒரு நதியாக உருவெடுத்து யாக குண்டத்தை அழிக்க முற்பட்டாள். தன்னை காக்குமாறு பிரம்மா சிவபெருமானை வேண்டிட அவரது ஆணைப்படி திருமால் நதியின் குறுக்கே அணையாக படுத்தார். பிரம்மா யாகத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார். சிவபெருமானும் உலகத்தை படைக்கும் ஆற்றலை அவருக்கு வழங்கினார். அப்போது பிரம்மா தான் தவமிருந்த இடத்தை ஆஸ்தான தலமாக ஏற்று அருளுமாறு வேண்டிட சிவன் அதனை ஏற்று லிங்கத்தினுள் ஐக்கியமானார். சிவனின் ஆஸ்தான தலம் என்பதனால் இந்த கோவில் சிவஸ்தானம் எனப்படுகிறது. பிரம்மா வழிபட்ட சிவன் என்பதனால் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் எனப்படுகிறார். தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம் எனப்படுகிறது. 1952 இந்த ஆலயம் சேர்ந்து போனது கண்டு மனம் வருந்திய காஞ்சி மகா பெரியவர் கோவில் திருப்பணி நடக்க வேண்டியும் உலகம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலத்தில் அவர் தவம் மேற்கொண்டு வாழ்ந்தார். 1973 இந்த தலத்தில் அடியேன் அவரை சந்தித்து ஆசி பெற்றதையும் கோவில் தலபுராணங்களை படிக்குமாறு அவர் எனக்கிட்ட ஆணையையும் என்னால் மறக்க இயலாது. அவரிட்ட கட்டளைதான் இன்று ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி 1300 நாட்களை தாண்டி உள்ளது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது தவத்தின் பயனாக இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு 8/6/1917 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் சிவபெருமானுக்கும் காமாட்சி அம்பாள் சன்னதிக்கும் இடையே விநாயகர் வீற்றிருப்பது வேறெங்கும் காண முடியாத சிறப்பு. எனவே இது சோம கணபதி கோவில் எனப்படுகிறது. ஆனந்த தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகர கணபதி, சுவாமிநாதர், துர்கை, ஆஞ்சநேயர், பைரவர், நவகிரக சன்னதிகள் இங்கு உள்ளன. ஆதிசங்கரனின் செப்பு திருமேனியும் இங்கு உள்ளது. பிரகாரத்தில் சங்கரர் பாதுகையும் உள்ளது. மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் கஜபுருஷ்ட விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி உள்ள சுவாமியின் பின்புற சுவரில் ஆதிசங்கரரும் சோம கணபதியும் உள்ளனர். இந்த விநாயகரை வழிபட்டால் விரைவில் மகப்பேறு கிட்டிடுமாம். கோவிலின் தென்புறத்தில் காஞ்சி பெரியவருக்கு சன்னதியும் மணிமண்டபமும் உள்ளன. ஆதிசங்கரனின் பாதத்தை வணங்கினால் கண் நோய் தீரும், முன்வினை பாவம் நீங்கிடவும், மன விருப்பங்கள் நிறைவேறவும் இங்கு மக்கள் வேண்டுகிறார்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். தமிழ் புத்தாண்டு, சங்கர ஜெயந்தி, மகா பெரியவர் ஜெயந்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை விழா நாட்கள். மன விருப்பங்களை நிறைவேற்றும் தேனம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வேண்டி வழிபட்டு பேரருள் பெறுவோம், திருவருளும் பெறுவோம், குருவருளும் பெறுவோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஓம் நம சிவாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்களில் இணைந்திருக்கின்றோம். இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் தெரிவாக வர இருக்கிறது.

நேரம் 7:35 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் போகிய பூக்கள் இன்று பகல் 1 மணிக்கு வசந்த கணங்கள் வர காத்திருக்கிறது. இன்று மாலை 5:02 மாலை தென்றல், மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: நேரம் 7:43 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டிருக்கோம். இன்று நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை வர காத்திருக்கிறது. 0452-2-3 25-30-170-ம் 25-30-171 அழைப்பு ஏற்படுத்திய நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கு பெறலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்ருக்குறோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களின் தெளிவாக வர இருக்கிறது. 25:30, 170, 25:30, 171 அழைப்பு ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் காலை 7:53. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரகாஷ் புகைப்புகள் கேட்டுருக்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை

11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. 0452 முன்னணி போடு 25-30-170 மற்றொரு 25-30-171 அழைப்பு படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க கதற்கு முதல் நேர் யார்? வணக்கம்.
2: தெற்கு சிறை பாண்டிய நாடு நான்கு கோபுரத்தின் மீது இருந்து அரசாட்சி செய்து அருளாட்சி வழங்கி தன்னாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற மீனாட்சி சுந்தரத்தின் நல்லாட்சியோடு சித்திரை வீதர் முத்திரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானொலி பண்பல் 103.3 மற்றும் எங்கள்
1: சொல்லுங்க
2: 100.9 வரும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: சாமிநாதன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு என் தலைவர் அஜித் குமார் அவருடைய தாயாருக்காக வலிமை படத்தில் அம்மா அம்மா அந்த பாட்டை போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இது பாடல்

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில இணைய காத்திருக்கும் நேயரார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: மீனாட்சி நகர். பன்னீர்செல்வம்
0: சொல்லுங்க.
1: படத்துல காட்டுமல்லி.
0: சரி, இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இடைவிடாது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ் முடங்கியார் உழுவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: பாட்டு வேணுமா கேட்டுருக்கிறோம். மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுருக்கிறாங்க. 0452 முன்னணிப்போடு 25 30 170 25 30 171 அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம், முத்துக்கண்ணன், பேங்க் காலனி, நாராயணபுரம், மதுரை சார்.
1: சொல்லுங்க முத்துக்கண்ணன் சார், என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வந்து 60 படத்துல வந்து காற்றோடு பட்டம் அந்த பாடல்
1: கொடுத்துருங்க சார். சரி, ஏதோ பாடல் சொல்லுங்க. நன்றி, நன்றி.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: நேரம் 8:19. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலையின் 1.1 பாட்டு வேணுமா கேட்டுருக்கிறோம். மதுரை மாவட்ட நேயர்கள் இணைஞ்சு பாடல கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இணைய கத்திற்கும் நேயர் யார்? வணக்கம்.
5: மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
4: சொல்லுங்க ராஜேஷ் சார், என்ன பாடல் கேட்கலாம்?
5: படம் திரை பாடல் நீலோத்தி.
4: நன்றி சார். நன்றி. இதோ பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: பாட்டு வேணுமா கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேயர் யார், வணக்கம்.
1: வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன் கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்டிலிருந்து. எனக்கு குண்டியிலிருந்து படம் பாட்டு போட்டிருக்கேன்
0: சார். இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம், இடைவிடாது. நன்றி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கிருக்கின்றோம். அதை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கிருக்கின்றோம். இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் யார், வணக்கம்.
6: வணக்கம் சார், வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் சார்.
5: சொல்லுங்க சக்தி ஜனார்த்தனன், என்ன பாடல் கேட்கலாம்?
6: மீசையை முறுக்கு பழைய பிறந்த சார், அதுல இருந்து ஒரு நல்ல பாடல் போட்டுருங்க.
5: சரி, இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நினைக்காதிருக்கும் நேயர் யார் வணக்கம்.
1: சுந்தரபாண்டி
0: பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:39 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கிறோம். பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்கள் இணைஞ்சு பாடல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: இனிய காலை வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஸ் பாஸ்கர்.
1: சொல்லுங்க ஹரிஸ் பாபு, என்ன பாடல் கேட்கலாம்?
2: நிலையத்தில் அலமரம் நலமா சார்?
1: நிலையத்தில் யாவரும் நலம்,
2: நாங்களும் நலமா இருக்கோம்.
1: நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி.
2: வேட்டையன் மனசுல கொடுத்துருங்க சார்.
1: ரஜினி. சரி, இதோ பாடல் சிவானே.

இப்படி சூடு.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்து விருப்பப்படலை கேட்க கதிர்க்கும் நேயர் வணக்கம்.
1: சார் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: சார் மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பழமுருகன்.
0: சொல்லுங்க பழமுருகன்.
1: நம்ம யூத் பட்டத்துல இருந்து முட்டை கலைக்கு என்ன பண்ணுவோம்?
0: சரி, இதோ பாடல் வருகிறது, கேட்டு இணைந்திருப்போம்.

0: சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான். இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா, மாப்பிள்ள அவ்வளவு நெருக்கமானவரான்னு. இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சசியை இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே, எல்லாருமே ஹாப்பியாக இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் இன்னும் சில பேர் அப்படியே ஒரு ஆப்போசிட் ரகமாக இருப்போம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு சண்டே, சரி நம்ம வேலைகள் எப்பயும் போல வேலைக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க பரபரப்பாக சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு இருக்க இந்த காலை நேரத்தில் ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி தான் விளம்பர காத்துட்ருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒவ்வொரு நாளுமே ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் பற்றி ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிற திட்டம் என்ன அப்படின்றா, பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் பட்டுதான். ரொம்பவே ஒரு முக்கியமான திட்டம், வீட்டில் உள்ள எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு திட்டம். இதில் நிறைய பேர் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி பல வருடங்கள் போய்கிட்டே இருக்கும், அதனுடைய பெனிஃபிட்ஸையும் சிலர் அடைஞ்சிருப்பீங்க. இந்த திட்டம் பட்டுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடல், ஸ்டே டூன் ஆகாஷ்வாணி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 9:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான திட்டம் பட்டதா தெரிஞ்சுக்க போறோம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே பயனடைவான், ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே, ஏன் அந்த சமூகமே ஒளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளின் வாழ்வை ஒளிர செய்ய அவர்களின் கல்வி மற்றும் திருமண தேவைகளுக்கு பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு அளிக்க இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு மிக

மிகச்சிறந்த திட்டம் தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமர் அவர்களால் 2015 ஜனவரி 22 ஹரியானா மாநிலத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற மாபெரும் பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 11 நிறைவடைந்திருக்கிறது. இந்த 11 இந்தியா முழுவதுமே சுமார் 4.53 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டு கோடிக்கணக்கான பெண் குழந்தைகளின் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை ஏற்றியுள்ளது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:16. நம்மிடம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ். காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியில செல்வமகள் சேமிப்பு திட்டப்பட்டதா தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறலாம், எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் செய்யறதுக்கான வயது வரம்புகள் என்ன அப்படின்னா, பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு 10 வயசு நிறைவடையும் வரை இந்த ஸ்கீமை வந்து எப்பனாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைக்கு இப்போ 9 வயது 11 மாதங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுது அப்படின்னா, குழந்தையினுடைய பெற்றோர் மற்றும் அவங்க இல்லை அப்படின்னா லீகல் கார்டியன் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமான பாதுகாவலர் இவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய பெயர் மற்றும் குழந்தையின் பெயரில் கணக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:24 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை நிகழ்ச்சியில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இதில் சில ஸ்பெஷல் கேசஸ்மே இருக்குது. யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னா, முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும்

இரண்டாவது பிரசவத்தில் ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகளாக பிறந்தாங்க, இல்லை மூன்று குழந்தைகளாக பெண் குழந்தைகள் பிறந்தால் அவங்களுக்கு கணக்கு துவங்கக்கூடிய சிறப்பு அனுமதியும் இருக்குது. ஆனால் இதற்கான மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும்.

செல்வமகள் சேமிப்பு திட்டப்பட்டதாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 9:43. ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கோம். சரி, பணம் செலுத்தும் காலம் எவ்வளவு, முதிர்வு காலம் எப்போது அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கும். அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 15 ஆண்டுகள் மட்டும் நீங்கள் பணம் செலுத்தினால் போதுமானது. முதிர்வு காலம் அப்படின்றது கணக்கு தொடங்கி 21 ஆண்டுகள் நிறைவடையும் போது மொத்த பணமும் வட்டியோட கைக்கு கிடைக்கும். இதற்கு உயர்கல்வி சலுகையும் உண்டுங்க. இப்போ உங்களுடைய குழந்தைக்கு 18 வயது நிறைவடைஞ்சிருச்சு, நீங்கள் 5 வயதுலேருந்தே கணக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ உயர்கல்விக்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அதில் நீங்கள் உங்கள் தொகையிலேருந்து 50% ஆஃப் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். சரி, இந்த ஸ்கீமை வந்து நான் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பெண்ணிற்கு 18 வயது நிறைவடைந்திருக்கு, திருமணம் நடப்பதாக ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம், பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது இந்த ஸ்கீமில் இருக்குது. செல்வமகள் சேமிப்பு திட்டப்பட்டு தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடல், மின்சார கனவு திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சமே இதனுடைய நெகிழ்வு தன்மை என்று சொல்லக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் அதிகப்படியான லாபம் தாங்க. நடுத்தர குடும்பங்கள் முதல் ஏழை எளிய குடும்பங்கள் வரை அனைவருமே பயன்பெறும் வகையில் இந்த முதலீட்டு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து மந்த்லி வைஸ் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியுமோ அவ்வளோதை நீங்கள் வந்து சேமிச்சுக்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் இதுவரைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மகளுக்கு, உங்களுடைய வீட்டு செல்ல குழந்தை பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக சிறந்த சொத்து அப்படின்னா இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் தாங்க. நீங்கள் வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வீதம் 15 ஆண்டுகள் சேமித்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி லாபத்தோடு சேர்த்து அவங்களுடைய 21 வயதில் தோராயமாக 70 லட்சத்திற்கும் அதிகமான தொகை உங்களுடைய கைகளில் இருக்கும். யோசிச்சு பாருங்களே, அவங்களுடைய உயர்கல்விக்கோ அல்லது திருமணத்திற்கோ நீங்கள் யார்கிட்டமே கடன் வாங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது இன்றைக்கே நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஏன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது அதிகமான வட்டி லாபத்தோடைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கீம்னே சொல்லலாம். உங்கள் வீட்டு செல்ல மகளின் பெயரில் ஒரு கணக்கை துவங்குங்கள். இதுவரைக்கும் துவங்காதவர்கள் அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். செல்வமகள் சேமிப்பு திட்டம்.

ட்ரைடம் பீட்ஸ் காதலிக்க நேரமலை நிகழ்ச்சியில் செல்வமகள் சேமிப்பு திட்டப்பட்டு தான் கேட்டு தெரிஞ்சும். நாளை காலை மீண்டும் கேட்கலாம் ட்ரைடம் பீட்ஸ் காதலிக்க நேரமலை 9 மணிக்கு மற்றும் ஒரு மத்திய அரசு திட்டங்கள் பற்றி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.

ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: வணக்கம் நேயர்களே, இன்று May 31 ஒரு சிறப்பான தினம், உலக புகையிலை எதிர்ப்பு தினம். மனிதனோட ஆரோக்கிய சீர்கேடுகளுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. விபத்துக்கள்ல ஆரம்பிச்சு மரபணு காரணங்கள், அத்தோடு வாழ்வியல் முறைகளும் நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிற அசைக்க முடியாத கோட்டையின் தூண்களை கூட இது நமக்கு வெகுவா உடை தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு முதன்மையான முக்கியத்துவம் நம்ம யாருமே கொடுக்கறது இல்ல. அதனாலதான் ஆரோக்கிய சீரழிவுகளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகப்படுத்திட்டு வருவதாக மருத்துவ கணக்கெடுப்புகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வுகளை சமூக ஊடகங்களான வானொலி தொட்டு பல ஊடகங்கள் பொதுமக்களாக்கிய உங்களுக்கு எடுத்து தெரிவிச்சாலும் அதை நினைவு ஊட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்படிப்பட்ட நினைவு ஊட்டலுக்கான சிறப்பு தினத்துலதான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். புகையிலை அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான வடிவங்கள்ல மனிதர்களால பயன்படுத்தப்படுது, உடல், மனம், சமுதாயம், பொருளாதாரம், கல்வி போன்ற சூழ்நிலைகள்ல இது தரக்கூடிய பாதிப்புகள் என்ன, எந்த தரப்பு மக்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், பாதிப்புக்கும் உள்ளாகிறார்கள் அப்படிங்கறத பத்தி பல தகவல்களையும் மருத்துவ விளக்கங்களையும் அதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் நமக்கு தருவதற்காக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்காக நிலைய அரங்கில் சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட காசநோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: உங்களை எல்லாம் ஆரோக்கியம் என்கின்ற பாதையில அழைத்து செல்லும் சிறு முயற்சியில நான் விக்னேஷ் அர்ஜுனன். இதோ சிறப்பு நேர்முகம் தொடர்கிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026 ஏன் கண்டிப்பாக அனுசரிக்கப்படணும் டாக்டர்?
1: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்று வளர்கின்ற வாலிபத்தின் வலிமையை சொல்லியிருக்கின்ற

0: வேளையிலே லாப நோக்கோடு இயங்குகின்ற பன்னாட்டு புகையிலை நிறுவனங்கள் அந்த இளைஞர்களின் கைகளில் புகையிலையை திணித்து அவர்களை அடிமையாக்குகிற முனைப்பில் இருக்கின்றன. இந்தியாவில் நாளொன்றுக்கு நிகழக்கூடிய மரணங்களில் ஏறத்தாழ 3500 மரணங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த புகையிலை நுகர்தலோடு காணப்படுகிறது. எனவே இந்த புகையிலை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. அதற்காக ஆண்டுதோறும் உலக சுகாதார நிறுவனத்தின் சார்பில் May 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026, இந்த தினம் வலியுறுத்தக்கூடிய மைய கருப்பொருள் என்ன டாக்டர்?
0: அன்மாஸ்கிங் த அப்பீல்ஸ், அதாவது போலி கவர்ச்சியை வெளிப்படுத்துவோம், புகையிலை பொருட்களின் மீதான அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறுவோம், இதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள்.
1: புகையிலையினால் பல்வேறு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கறது நான் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் டாக்டர். இந்த புகையிலையினால் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த பாதிப்புகள் தற்காலிகமானதானா இல்ல நிரந்தரமானதா இருக்குதா டாக்டர்?
0: புகையிலையை இழுக்கின்ற போது வருகிற இன்பம் தற்காலிகமானது, ஆனால் அது தருகிற துன்பம் நிரந்தரமானது. அது தலை முதல் கால் வரை உடலில் பாதிக்காத உறுப்புகளே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா உறுப்புகளிலும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது. குறிப்பாக நுரையீரல், சுவாச நாண்கள், வாய்ப்பகுதிகளில் புற்றுநோய், குடலில், கணையத்தில், இது போன்ற உடலின் பல்வேறு பகுதிகளில் புற்றுநோயை உண்டாக்க உள்ளது இந்த புகையிலை. நுரையீரலில் நீண்டகால மூச்சுக்குழாய் சுருக்க நோய், COPD என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அந்த நோயை உருவாக்கி அந்த நோயாளி ஆயுள் முழுக்க ஆக்சிஜன் சிலிண்டரோடு இருக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அது மட்டுமல்லாது இருதய மரணங்கள், மாரடைப்பினால் தினந்தோறும் நிகழ்கின்ற மரணங்களில் 5 ஒரு மரணம் புகையிலையினால் மட்டுமே உண்டாகிறது. மேலும் பக்கவாதம், மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி பக்கவாதத்தை உண்டு பண்ணுகிறது. ஆண்களிடம் விந்தணுக்களின் இயக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த புகையிலை பொருட்களுக்கு உண்டு. இது போல பல்வேறு கெடுதலான விளைவுகளை இந்த புகையிலை ஏற்படுத்துவதால் அதன் பக்கம் போகாமல் இருப்பதே நமக்கு நலம் பயக்கும்.
1: புகையிலையினால் வரக்கூடிய அந்த சுகமானது தற்காலிகம், ஆனால் அந்த சுகத்தினால் நாம் அடையக்கூடிய பாதிப்பு நிரந்தரம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க டாக்டர். இந்த புகையிலையில எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான் நிக்கோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதி நச்சு பொருள். இது எப்படி டாக்டர் மனிதனை அடிமைப்படுத்துது?
0: இந்த நிக்கோட்டின் என்பதை சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் என்று நாம் மருத்துவத்தில் சொல்வோம். அது கன நேரத்தில் மூளையை சென்று அடையக்கூடியது. மூளையை தொட்டவுடன் 2 உடலில் தூண்டிவிட்டு டோப்பமைன் மற்றும் அட்ரினலின், இந்த 2 நம் உடலில் தூண்டிவிடுகிறது. இவை பொதுவாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி மரணிக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது அவருடைய இருதய துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தம் போன்றவை மிகவும் குறைந்து காணப்படும். அந்த நேரங்களில் உயிர் காக்கும் மருந்துகளாக நாம் மருத்துவத்தில் இந்த டோப்பமைன் மற்றும் அட்ரினலினை பயன்படுத்துகின்றோம். அதுவே நலமுடும் இருக்கின்ற ஒரு நபர் எடுத்துக்கொள்கிற போது அவருக்கு தேவையில்லாத தீங்கான விளைவுகளை அது ஏற்படுத்த உள்ளது. நார்மலாக இருக்கும் அந்த இதய துடிப்பினை ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக அந்த ரத்த அழுத்தம் உயர்வாக இருக்கின்ற போது ரத்த குழாய்களில் கொழுப்பு அடைந்து ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு அது மாரடைப்பு மற்றும் பக்கவாதங்களை பின்னாளில் உண்டுபிடித்து விடுகிறது. இந்த நிக்கோட்டின் மட்டுமல்ல, புகையிலையில் ஏறத்தாழ 5000 அதிகமான வேதிப்பொருட்கள் கலந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த நிக்கோட்டின் தான் தேவையில்லாத விளைவுகளை உண்டாக்குகிறது.
1: பொதுவாக குழந்தைகள், முதியோர்கள், இவர்களை விட இளைஞர்கள் புகையிலையை அதிகமாக உபயோகிக்கப்படுவதாக ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதற்கான காரணம் என்ன டாக்டர்? ஏன் இளைஞர்கள் மட்டும் இதில் சிக்கிக் கொள்கிறார்கள்?
0: வளரிளம் பருவத்தினர் தான். அதனால் வரை குடும்பத்தின் கை அரவணைப்பிலே இருந்திருப்பார்கள். முதல் முறையாக சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அவர்களுக்கும் கை செலவுக்கென்று கொஞ்சம் வீட்டில் பணமும் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயில்கிற போது தன் உடன் பயிலும் நண்பர்கள் தன்னுடைய மூத்த மாணவர்களை காண்கிறார்கள். அவர்களிடம் இது போன்ற பழக்கங்கள் இருக்கின்ற பொழுது இவர்களும் நாமும் ஏன் அதை உபயோகிக்க கூடாது என்ற எண்ணத்திற்கு ஆட்படுகிறார்கள். மேலும் திரைப்படங்களில் தங்களுக்கு பிடித்தமான கதாநாயகன் யாராவது உபயோகிப்பதை பார்க்கின்ற போது கூட அவர்களுக்கு அது போன்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. இந்த புகையிலை பொருட்களும் இந்த இளைஞர்களுக்கு பிடித்த வகையில் அவர்களுக்கு பிடித்த நிறங்களில் சுவைகளில் எல்லாம் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறது. குறிப்பாக நாம் வெயில் காலத்திற்கு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றுதான் வேறு வேறு பிளேவர்களில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். தற்பொழுது இந்த புகையிலை பொருட்களிலும் அது போன்ற வேறு வேறு பிளேவர்களில் கிடைக்கின்ற நிலை இருக்கின்றது. இதனால் தான் இளைஞர்களிடம் இது அதிகமாக காணப்படுகிறது.

0: தலைவன் நான் நான் என்று தனி ஒருவன்
1: தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.

0: அவனை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்காக நிலைய அரங்கில் சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட காசநோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள். புகையிலையை அதிகம் பயன்படுத்துவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவம் அப்படிங்கறது வளர் இளம் பருவம் அப்படின்னு சொன்னீங்கடா. இந்த புகையிலையை பயன்படுத்துவோர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த பருவமும் சாராத மக்கள் அப்படிங்கறது கல்வியற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் அந்த நபர்களும் அதிகமா உபயோகப்படுத்துறதா சொல்றாங்களே, இது உண்மையிலேயே இப்படிதான் இருக்குதா? இதை எப்படி எதிர்கொள்றது?
3: மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவுகளில் பகுத்தறிவு மிக மிக முக்கியமானது. நல்லது கெட்டது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதில் கல்வியற்றோர் கல்வி அல்லாதவர் என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசானது பொதுவாக எல்லாருக்குமான ஒரு வழிமுறைகளை வகுத்துள்ளது. குறிப்பாக புகையிலை பெட்டியில் அவர்களை பயமூட்டும் வகையில் எச்சரிக்கை படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கொடிய மரணத்தை விளைவிக்கும் பொருள் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த புகையிலை பொருட்களை பொது இடங்களில் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய சட்டமாக உள்ளது. புகையிலை பழக்கமானது பொதுவாக இந்த வளரிளம் பருவத்தினரிடம் காணப்படுகிறது என்று சொன்னோம். இந்த புகையிலை எடுத்துக்கொள்ளும் நபர்களிடம் பொதுவாக நாம் காணக்கூடிய மற்றொரு தீங்கான பழக்கம் இந்த மது பழக்கம். இந்த மது பழக்கமும் எப்படி உடலுக்கு கேடோ அதுபோலவே இந்த புகை பழக்கமும் கெடுதலான ஒன்றாகும். இந்த புகை மது பழக்கங்களை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு பல்வேறு வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த கல்வி அறிவு அற்றோர் என்று தாங்கள் கேட்டீர்கள், அவர்களுக்கு உதவுகிற வகையிலே திரை காட்சிகள் ஒளிபரப்புகின்ற போது தொடக்கத்திலேயே அவர்கள் இந்த மது மற்றும் புகைக்கு எதிரான ஒரு அறிவுறுத்தலை வழங்குவார்கள். மேலும் திரையில் அது போன்ற காட்சிகள் ஒளிபரப்பப்படும் போதும் அதற்கான அறிவுறுத்தலானது திரையில் வெளியிடப்படும். மேலும் பொது இடங்களில் புகையிலை பயன்படுத்துவதை அரசு தடை செய்திருக்கிறது. அது தண்டனைக்குரிய

0: குற்றமாகவும் அறிவித்திருக்கிறது. மேலும் அந்த புகையிலை விற்கப்படும் பெட்டிகளில் கூட என்னென்ன அளவுகளில் என்ன படங்கள் அவர்களுக்கு பயமூட்டக்கூடிய வகையில் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அந்த படங்களை அச்சிட்டு இது மரணத்தை விளைவிக்கக்கூடிய பொருள் என்றும் அச்சிட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு ஒருவேளை புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட தோன்றினால் அவர்கள் கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பதற்காக 1800-11-2356 என்ற எண்ணையும் அரசின் சார்பில் வழங்கியிருக்கிறது. கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பதற்காக 1800-11-2356 என்ற எண்ணையும் அரசின் சார்பில் வழங்கியிருக்கிறது.
1: புகையிலையை அதிகம் பயன்படுத்துவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த அடலசன்ட் வளர் இளம் பருவம் உள்ள நபர்கள் தான். இவர்களிலும் குறிப்பாக கல்வி அறிவு அற்ற சூழல்ல இருக்கக்கூடிய நபர்கள் இதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க. புகையிலையை எந்த மாதிரி எல்லாம் இவங்க உபயோகிக்கிறாங்க டாக்டர்? இப்படி உபயோகிக்கப்படுவதால எந்தெந்த பழக்க வழக்கங்களினால் இவர்கள் பாதிப்பை தழுவுகிறார்கள்?
0: சரியாக சொன்னீர்கள். தனக்கு மன அழுத்தம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் இந்த புகையிலையை நாடி போகிறார்கள். இது அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அந்த மன அழுத்தம் அகத்திலிருந்து வந்தாலும் சரி, அல்லது சுற்றுப்புற சமுதாயத்திலிருந்து வந்தாலும் சரி, அதை எந்த வகையில் நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த வகையில் அதனை கட்டுப்படுத்த வேண்டும்.
1: எந்த வகையில் வந்தாலும் அழுத்தம் அழுத்தம் தானே?
0: தாங்கள் சரியாக சொன்னீர்கள். பொதுவாக இரவு பணிக்கு செல்லக்கூடிய நபர்கள், அவர்கள் தொழிற்சாலைகளில் இரவு பணியில் இருக்கலாம், அல்லது ஓட்டுநர் போன்ற பணிகளில் இருக்கலாம், அவர்கள் தங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக பொதுவாக இந்த புகையிலை பொருட்களை வாயில் மென்று கொண்டே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு மன அழுத்தம் இருப்பதாக கருதுபவர்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்துகிறார்கள். சிலருக்கு ஏன் உபயோகப்படுத்துகிறோம் என்றே தெரிவதில்லை, பழக்கம் வந்துவிட்டது. இதை காலையில் எடுத்துக்கொண்டால்தான் எனக்கு காலை கடன் வருகிறது, இதை நான் சாப்பிட்ட பிறகு ஒரு புகையிலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சில பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த புகையிலை பல்வேறு வடிவங்களில் கிடைக்கிறது. சிகரெட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, மற்றொன்று வாயில் போட்டு மெல்லக்கூடிய புகையிலையாக இருக்கிறது, மூன்றாவது வகையானது வாயில் அதக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சிறு பொட்டலங்களாக கிடைக்கிறது. பொதுவாக இந்த வளரிளம் பருவத்தினருக்கு இந்த வாயில் அதக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிக்கோட்டின் பொட்டலங்கள் தான் தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அது இந்த இளம் வயதினரை கவரும் வகையில் வெவ்வேறு வண்ணங்களில் வெவ்வேறு சுவைகளில் கிடைக்கிறது. இதுதான் அவர்களை அந்த புகையிலை நோக்கி இழுப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த சிகரெட் என்று சொல்றோம் அல்லவா, அதில் இ சிகரெட், அதாவது எலக்ட்ரானிக் நிக்கோட்டிங் டெலிவரி சிஸ்டம் என்று அந்த இ சிகரெட் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மூலமாகவும் கூட இந்த புகையிலை பொருட்களை எடுத்துக் கொள்கிறார்கள்.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026 சிறப்பு நேர்முகத்தில் நம்மோட தொடர்ந்து பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க. மதுரை மாவட்ட காசநோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள், புகையிலையே முற்றிலும் பயன்படுத்தாத ஒரு குடும்ப உறுப்பினரும் உடல் அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், இதற்கான காரணம் என்ன டாக்டர்? இதற்கான பொறுப்புடையவர்கள் குடும்ப நபர்களா, இல்லை இந்த புகையிலையை பயன்படுத்துபவர்களா?
0: மிகவும் சரி. பாசிவ் ஸ்மோக்கிங் அல்லது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் என்று சொல்லுவோம் நாம். அதாவது தான் புகைப்பிடிக்கவில்லை ஆனால் தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நபர் புகைப்பிடிக்கிறார் என்றால் நமக்கு எதுவும் பாதிப்பு வராது, அவருக்குத்தானே வரும் என்று நாம் நினைக்க கூடாது. அந்த புகையை சுவாசிக்கிற அந்த இரண்டாம் நபருக்கும் அந்த புகை பிடிப்பதனால் என்ன கேடுகள் விளையுமோ அதே விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஒரு வீட்டிலே ஒரு ஆண் புகைக்கிறார் என்று சொன்னால், அவர் வீட்டில் ஒரு கர்ப்பிணி மனைவி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சுவாசிக்கிற பொழுது அது வயிற்றில் இருக்கின்ற அந்த சிசுவுக்கே பாதிப்பை ஏற்படுத்த வல்லது. அந்த சிசு குறைப்பிரசவமாக பிறக்கலாம், அல்லது பிறந்தவுடனே இறந்து போவதற்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த புகைப்பிடிப்பவருக்கு நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, நீண்டகால மூச்சுக்குழாய் சுருக்க நோய், அல்லது பக்கவாதம், அல்லது மாரடைப்பு போன்ற தொந்தரவுகள் எல்லாம். இது இந்த பாசிவ் ஸ்மோக்கிங், அந்த உடன் இருக்கின்ற நபர் நீண்டகாலமாக அவரோடு இருக்கிறார், நீண்ட காலமாக அந்த புகைக்கு இவரும் ஆட்படுகிறார் என்று சொன்னால் இவருக்கும் அதே பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த புகைக்கிற நபரும் தனக்கும் கேடு வரக்கூடாது, தன் உடன் இருக்கும் நபர்களுக்கும் கேடு வரக்கூடாது என்பதை அவர் உணர்ந்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்கள் தன்னோடு இருக்கின்ற நபர் புகைப்பிடிக்கிறாரே, இது அவர் உடல் நலத்திற்கு கேடு விளைக்குமே என்று சொல்லி அவருக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கி அந்த புகைப்பழக்கத்திலிருந்து அவர் விடுபடுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இது சமுதாயத்தின் பொறுப்பு.
1: குடும்ப உறவினர் நமக்கு ஒரு சொத்தான ஒரு உறவுதான், ஆனால் அவருக்கு இருக்கும் இந்த புகையிலை உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கும் உண்டு. அதே சமயம் புகையிலை அருந்துபவர்கள் பொது இடங்களிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பொது நிகழ்வுகளிலோ அரசு ரீதியாக அது வந்து தண்டனைக்குரிய விஷயமாகவும் தொடர்ந்து நம்ம வானொலியில எடுத்து சொல்லிட்டு தான் வர்றோம்.

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்காக நிலைய அரங்கில் சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட காசநோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள். புகையிலை உபயோகப்படுத்துபவரோட வாழ்க்கை தரம், அதாவது அவரோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும், மற்றும் ஒரு பக்கத்துல பாக்குறப்ப ஆரோக்கியமான புகையிலை பக்கமே போகாதவரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு டாக்டர், இதில் இரண்டில் எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: புகையிலை உடலுக்கு கேடு என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் சிலர் புகைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மன அந்த ஒருமைப்பாடு என்பது அங்கே குலைந்து போய்விடுகிறது. அந்த அலைவாயு மனதை அவர்களுக்கு அடக்க தெரிய அதனால் தான் அவர்கள் இந்த புகை மது போன்றவற்றை தேடி செல்கிறார்கள். இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிற ஒரு நபரது வாழ்க்கை எவ்வாறு நன்றாக இருக்கும்? இதற்கு நேர் எதிராக பார்த்தோமானால் அத்தகைய மன அழுத்தம் வந்தாலும், அது பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ எத்தகைய அழுத்தம் வந்தாலும், இந்த பழக்கங்களுக்கு அருகே செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை, இதற்கு மறுபுறமாக இந்த புகை பழக்கம் இல்லாதவர் அவருக்கும் வாழ்வில் பண அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர் இந்த புகை மது பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும். புகை பிடிக்கின்ற நபருக்கு ஏற்படுகின்ற இருதய பாதிப்பு, அவர் புகை பிடிப்பதை நிறுத்திவிட்டால் திருப்பி எனக்கு அந்த இருதய பாதிப்பு வராமல் இருக்குமா என்று கேட்டால், நீங்கள் 15 ஆண்டுகள் புகை பிடிக்காமல் இருந்தால் கூட உங்களுடைய இருதய பாதிப்பு அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு 50% மட்டுமே. அதுபோலவே இந்த நுரையீரல் பாதிப்பு, நீண்டகால மூச்சுக்குழாய் சுருக்க நோய், நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன் இனிமேல் நான் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன் என்று கேட்டால் கிடையாது. நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. வயதான பிறகு அதனுடைய தீவிரம் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். எனவே இன்று நான் புகைக்கிறேன், இன்று எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நீங்கள் அதை உபயோகப்படுத்துவது, பின்னாளில் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகின்ற போது அதற்கான குற்ற உணர்ச்சி உங்களை மிகவும் அழுத்திவிடும். எனவே இந்த புகையிலிருந்து விடுபட்டு புகையை அருந்தாத மனிதர்களைப் போல நலமான வாழ்வை வாழ்வதே நம்முடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். புகையிலை எடுத்துக் கொள்ளாத மனிதர்கள் பொதுவாக தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள், சரிவிகித உணவு எடுத்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மன அழுத்தம் இது போன்ற பயிற்சிகளிலேயே விடுபட்டு விடுகிறது. எனவே அவர்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் வசந்தமே நிலவும்.
0: புகையிலையை உபயோகப்படுத்துதல் அப்படிங்கிறது கொடிய விஷயம்தான், அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பழக்கத்திற்கே போகாமல் இருப்பதற்கு தனி நபர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லுங்க டாக்டர்.
1: புகையிலை என்பது உடலுக்கு கேடு தரக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதற்கு அடிமையாகாமல் இருக்க நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அந்த புகை மது பழக்கம் உள்ள நபர்களிடமிருந்து நாம் விலகி இருத்தல் வேண்டும். இரண்டாவது, நாம் தனிமையாக இருக்கின்றோம், நமக்கு இந்த தனிமை உணர்வை போக்குவதற்காக இந்த கெட்ட பழக்கங்களை நாடி செல்லாமல் நல்ல விதமான பழக்க வழக்கங்கள், உதாரணமாக ஒரு இசைக்கருவி ஒன்றை பயிலலாம், அல்லது ஓவியம், அல்லது நம்முடைய உடலை வளப்படுத்திக் கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது போன்ற பழக்கங்கள் செய்வதன் மூலமாக இந்த தனிமை மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். மூன்றாவதாக, புகையிலையை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய கேடுகள் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த புகையிலை நம் உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய கேடு, உடன் வசிப்பவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கேடு போன்றவற்றை மனதார உணர்ந்து நாம் மனக்கட்டுப்பாட்டோடு இந்த புகையிலையை தொடாமல் இருப்பது முதல் படி. இந்த புகை மது பழக்கங்களுக்கு உள்ளான நபர்களிடமிருந்து விலகி இருப்பது மிகவும் அவசியமானது. நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அல்லது தனிமை உணர்வு பாடாய்படுத்துகிறது என்ற சூழ்நிலை வரும்பொழுது இந்த தற்காலிக சுகங்களுக்கு சென்று மாட்டிக்கொள்ளாமல் நம் உடலை வளப்படுத்துவது, உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது, மனதை திடப்படுத்துவது, தியானங்கள் மேற்கொள்வது போன்றவற்றின் மூலமாக இந்த பழக்கங்களில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். நான்காவதாக, நம்மளுடைய தொழில், நாம் நம் குடும்பத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியம், நம் பிள்ளைகள் படிப்பதற்கும் அவர்களுடைய வருங்காலத்திற்கும் நாம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நாம் மேற்கொண்டு நம் தொழிலில் முன்னேறுவதற்கான கவனங்களை செலுத்தி அதன் மூலம் நம் குடும்பம் பலன் பெற நாம் முயல வேண்டுமே தவிர, நம் குடும்பம் நாம் புகையில் பாதிக்கப்பட்டு அவர்கள் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்றுமே சென்றுவிடக்கூடாது என்ற மன உறுதியை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
0: புகையிலை இல்லாத சமுதாயம் படைக்க நம் ஒவ்வொருவரும் இன்றே செய்ய வேண்டிய உறுதிமொழிகள் என்னென்ன இருக்கும் டாக்டர்?
1: இதை உலக சுகாதார நிறுவனமே தெளிவாக கூறியிருக்கிறது. முதலில், நான் புகையிலையை தொடமாட்டேன். இரண்டாவது, எனக்கு மிகவும் நெருக்கமான நபர்களை இந்த புகையிலை

0: பழக்கத்திற்கு ஆட்படாமல் பாதுகாப்பேன். இந்த இரண்டையும் நாம் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். புகையில்லாத உலகம் படைப்போம், வளமான இந்தியா படைப்போம்.
1: புகையிலையினால் வரக்கூடிய பாதிப்பு நிரந்தரமானது, தற்காலிக சுகத்தை மட்டும் தரக்கூடியது அப்படின்னு பல தகவல்களை நுரையீரல் மருத்துவராகவும் மதுரை மாவட்ட காசநோய் பிரிவின் துணை இயக்குநராகவும் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள் உங்களுக்கே உண்டான சமுதாய பொறுப்போட பல மருத்துவ தகவல்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு கொடுத்தீங்க டாக்டர். இதுவரையில உலக புகையிலை எதிர்ப்பு தினத்திற்கான சிறப்பு நேர்முகத்துல நம்மோடு இணைந்த மருத்துவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: ஆரோக்கியம் என்கின்ற தோணியில் உங்களை ஏற்றி செல்வதற்கான ஒரு சிறு முயற்சியில் நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இனி வரக்கூடிய நேரமும் பொழுதும் உங்களுக்கு என்றும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:32 நிமிடம். ஆகாஷ்வாணி 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருவிட பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 10:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒருபட பாடல்களில் நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய திரைப்படம் டிராகன் திரைப்படத்தில் இருந்தா பாடல்கள் எல்லாமே கேட்குறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: டிராகன் திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். லியோன் ஜேம்ஸ் இசையமைப்பில் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் பாடலை சிக்கிறது காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் டிராகன். இந்நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:53, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: समाज के लिए अच्छा काम कर रहे हैं उन्हें पहचानिए, उनकी सराहना कीजिए, उनसे सीखिए और हो सके तो खुद भी किसी अच्छे काम से जुड़िए। अगले महीने मन की बात में कुछ और प्रेरक गाथाओं के साथ मैं फिर आपसे जुड़ूंगा। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாத பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சச்ரியகால்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
4: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போ ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
5: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது

0: அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன், உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாகத்தான் செய்கிறேன்னா, சரியாகத்தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
0: சார், 2021 நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்க

0: ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம்.

0: வந்தோம், நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம், வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடிச்சு 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2 10.15 வினாடிகளில் கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கணும். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்ட வல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதம்.

பொருள் கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர் நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்கடாவும். பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டணம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலா

கலாச்சாரம் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக்கொண்டது.
இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட

ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமரத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு

0: பணமும் ஒரு ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்து செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசுபொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாம் யாம் யாம் யாம் யாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 12:15.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சகோதரிகள் பங்கு பெறலாம். 04523

0: அழைப்போடு 25 30 170 25 30 171 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இணையத்திற்கும் சகோதரியார் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், சகுந்தலா ஜெயின்புரம் சார்.
0: சொல்லுங்க சகுந்தலா, இன்னைக்கு என்ன விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம்?
3: வாழ்வே மாயம் படத்துல. ஹலோ
0: சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கீங்க, சொல்லுங்க.

0: வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே புசியுமாம், புல்லுலையில் நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொறுத்து எல்லோருக்கும் செய்யும் வலை. இன்னொன்னு, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு பாவிகால் யாரே அனுபவிப்பார் அந்த பணம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மிக்க மிக மகிழ்ச்சி சார், தேங்க்யூ சார்.
1: நிகழ்ச்சி நிறைவேற்றி இதோ நீங்கள் விருப்பப்பட்ட பாடல் ஏதோ காற்றலை வழியே.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 12:23. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியில் இணைந்திருக்கின்றோம். இணைப்பில் வர காத்திருக்கும் சகோதரியார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்பில் வந்துட்டீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்குமா? என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி,
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஸ்நேகிதியை கேட்டிருக்கிறோம். 0452 முன்னணி போடு 25 30 170 25 30 171 அழைப்பு ஏற்படுத்தி சகோதரிகள் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் சகோதரியார், வணக்கம். வணக்கம் சகோதரி, உங்க பேர் சொல்லுங்க. நிலையத்தில் எல்லாரும் நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
4: எனக்கு சமுத்திரம் படத்துல இருந்து அழகான சின்ன தேவடை அவள் தானே எங்கள் பொன்னகை அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: சரி, இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால்

0: கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
1: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
2: கர்மியோ மே ஆம் கி பாத் நா ஹோ.
0: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ. குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம்.

0: மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
0: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம் தமிழ்நாடு கே நாகர்கோயில் மே.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6,00,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி

0: சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் முடங்கியார்போர் விழுவசந்தை அருகில் ராஜபாளையம்.
2: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுருக்கிறோம். 25-30-170 25-30-171 அழைப்பிற்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இணைப்பில் வர காத்திருக்கும் சகோதரி யார், வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? சரிம்மா, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: வீட்டுல நான் இருக்கேன் சார். என் பையன் பண்ணிக்கு சண்டே டூட்டிக்கு போயிருக்கான்.
2: சரி,
3: மருமக பொண்ணு அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா பேத்திய கூட்டிக்கிட்டு.
2: நல்லதும்மா, நீங்க நம்மளுடைய மதுரை எஃப்எம் ஓட இணைஞ்சிருக்கீங்க. நிறைய நேர்கள் முயற்சிக்கிறாங்க இல்லையா, அதனால அப்படி இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. சரிம்மா, சரிம்மா. கடிதங்களும் எழுதி அனுப்புங்க. நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் நீங்க கடித வெளிக்கு எழுதி அனுப்பலாம். சரிங்களா? நன்றிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இது உங்கள் விருப்ப பாடல்.

0: ஸ்நேகிதியை கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மே ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனகானங்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறோம். காலத்தில் அழியாத காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கலாம் இன்றைய வசனகானங்கள். முதல் பாடலாக நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் பி நீலகண்டன் டைரக்ஷனில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, லக்ஷ்மி மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க கே வி மகாதேவன் அவர்கள். பாடல் இசைக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: காலத்தை வென்ற பாடல்களாய் கேட்டு நின்றிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ். வசனகானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். 1:06 அடுத்த பாடல் இசைக்கவிருக்கும் திரைப்படம் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக. கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசை அமைச்சிருக்காங்க MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் இசைக்கிறது TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலா குரல்களில்.

0: நேரம் 1:10.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார்கோர், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: நேரம் 1:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசனங்கள் கேட்டு இருக்கும் அடுத்த பாடல் பிபி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி கணேசன், மஞ்சுளா, சவுகா ஜானகி, சிஏடி சகுந்தரா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் எங்கள் தங்க ராஜா. டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல் கொடுக்க பாடலை சிக்கிறது கே வி மகாதேவன் இசையில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 1:16 பழைய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருக்கிறோம். வசந்த காலங்கள் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தரக்கூடிய அடுத்த பாடல் கே சங்கர் டைரக்ஷன்ல வெளிவந்த பணத்தோட்டம் திரைப்படத்துக்காக MGR, சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் இசைக்கிறது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசிலா குரல்களில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் 1:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனகானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்துக்காக CV ராஜேந்திரன் டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, லதா மாற்றுப்பெல்லாம் நடிச்சிருப்பாங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: செல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: காலத்தை வென்று காவிய பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் நம்ம ஆகாஷ்வாணி மதுர எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது கே வி சீனிவாசன் டைரக்ஷனில் வெளிவந்த இரு வள்ளுவர்கள் திரைப்படத்திற்காக. வேதாவின் இசையமைப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியிருக்காங்க வரப்போகும் பாடலுக்கு.

0: आशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஒரு மணி 32 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பசுந்த கானங்கள். அடுத்த பாடல் எம் ஏ திருமுருகம் டைரக்ஷன்ல வெளிவந்த தாயை காத்த தனியன் திரைப்படத்துக்காக தான் கேட்க காத்திருக்கிறோம். கே வி மகாதேவன் இசையமைப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், எம் ஆர் ராதா, பி சரோஜா தேவி மற்றவர்களாக நடிச்சிருப்பாங்க. டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுக்க பாடலை சிக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 1:36 நம்மிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசனகானங்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்துக்காக எல்லாரும் ஈஸ்வரி குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடந்தையார் ரோடு, விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

மேலும் 1:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசனகானங்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த படம் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் பாலும் பழமும். சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க பீம்சிங் அவர்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, பாடலை சேர்க்கிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தில் அழியாத காவிய கானங்களை இதுவரை கேட்டு ரசித்தும் பஸ்ம கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை பாடல்களும் உங்கள் மனசுக்கு படைத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பஸ்ம கானங்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவிமீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள்

0: பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் இராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும் சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும்

0: மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தோரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் இளவைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 நான் கேட்டுட்ருக்கேன். தருமபுரி பண்பலையில் ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பாக இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதில் வந்து பங்கு கொள்கிற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம பண்பலை இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில் ஒளிபரப்பாகிற தமிழில் செய்

0: விதிகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேலைவாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்துலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட் இல்லாத டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரேடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம், என் பேர் சௌமியா, ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவுமே கேட்பேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம

0: பேரு, நம்ம ஊரு, அப்ப நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட்னா எஃப்எம்ஏ சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடுன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேட்கற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேட்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்துல இருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டு போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள் ராஜிச்ச மாணவர்கள் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன். பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க. அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க. அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க. அதுல யாரு வெற்றி பெறுதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க. ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அதை நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கிட்ட கூட நான் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க. நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்க. ரேடியோல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க. எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க. அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவும் போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். எஃப்எம் வந்து நிறைய டாக்டர்களே பேசுவாங்க. அந்த கோடை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு நோய் வராமக்கிறதுக்கு சொல்லுவாங்க. எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பாவோட போட்டோகிராஃபர், எங்க அப்பா வந்து நிறைய போட்டோகிராஃபர் பேசுறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும் ஆசை. போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவிய செய்திகள், தமிழ் செய்திகள் தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதா படிச்சு எங்களுக்கு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு எஃப்எம்க்கு

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மனச்சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நேரம் பிற்பகல் 2:30. நாம் இப்போ கேட்க போறது காற்றலைகளில் கவிதைகளும் கானங்களும் இணைந்து சேர்க்கக்கூடிய கவிதை அரங்கம். முதலாவதா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், இணைந்திருங்கள் நேர்களே.

பிற்பகல் 2:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது கவிதையரங்கம். இளவேனில் நேரத்து இரவை நட்சத்திரங்கள் அலங்கரிப்பது போல அவனின் நினைவுகள் அவள் மனதை அலங்கரிக்கின்றன.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

பிற்பகல் 2:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்கள். இது கவிதை அரங்கம். நிலவோடு பேசும் இரவை போல உன் நினைவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தொலைவில் நீ இருந்தாலும் உன் நினைவுகள் என்னை தொடும் தூரத்தில்தான் இருக்கின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதைகளோடு கானங்களும் இணைந்து இசைத்துக் கொண்டிருக்கிறது கவிதையரங்கம். பூமியின் மண்ணை தேடும் மழை துளி போல, மழை துளியை கண்டு மனம் வீசும் மண்ணை போல, என்னை நீயும் உன்னை நானும் ஒவ்வொரு நொடியும் நமக்குள் நாமே தேடிக்கொண்டிருக்கிறோம். உன்னுள் தொலைந்த என்னையும் என்னுள் தொலைந்த உன்னையும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது கவிதையரங்கம். இனி கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக
2: மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் மூத்து 7 சென்டிமீட்டர், 4 முக்கு 6 சென்டிமீட்டர், காக்காச்சி 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமருத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆம்பூர், சிவலோகம், பரூர், சித்தாறு, கேதண்டப்பட்டி, விருதுநகர், முள்ளங்கினாவிள்ளை, ஹோசூர், கொளச்சல், பேச்சிப்பாறை, கோழிப்போர் விலை, தளி, காரியாக்கோவில் அணை, தக்கலை, இரண்யேல், குழித்துறை, கோவிலாங்குளம், வடப்புதுப்பட்டு, மாம்பழத்துறை ஆறு, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 24.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னையில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில், தெற்கு கேரளத்தை ஒட்டி தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில் 3.1 முதல் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல்

0: மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வானிலை நிலவக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. நீர் மேலாண்மை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இஸ்ரோவும் மத்திய நீர்வளத்துறையும் கையெழுத்திட்டுள்ளன. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கன் தங்கப்பதக்கத்தையும் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல்

0: அட்டை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 3:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு. வானத்தில் வர்ணஜாலங்கள் தோன்றுவது போல நம் மனத்திரையில் என்றும் நீங்காத வர்ணஜாலங்களை நிகழ்த்திய ஒரு கலைஞர் உண்டு. அவர்தான் முரளி. அவர் நடித்த திரைப்படங்கள்ல இருந்துதான் நாம் இன்றும் முணுமுணுக்கும் சில உன்னதமான மெலடி பாடல்களை இன்னைக்கு மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்க காத்திருக்கிறோம். முரளியின் இசை பயணத்தில் முதலாவது பாடலாக இதயம் திரைப்படத்திற்காக

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 3:10, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலில் நாம் கேட்கவிருப்பது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்துக்காக. இந்த படம் காதலர்களின் தேசிய கீதம்னே சொல்லலாம். முரளியின் ஸ்டைலான அந்த வாக்கிங், அந்த நீண்ட தலைமுடி, 90களில் ட்ரெண்ட் செட் ஆனவர் இவர் தான். இதோ இந்த திரைப்படத்தில் வந்து SBB மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் முடங்கியார்போர் உழுவர்சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: நேரம் 3:16 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். காதலின் மொழி மௌனம் என்றால் அந்த மௌனத்திற்கு திரைவடிவம் கொடுத்தவர் நம் இதே நாயகன் முரளி அவர்கள். அவர் நடித்த திரைப்படங்கள்ல இருந்துதான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில் அடுத்த பாடல் மஞ்சு விரட்டு திரைப்படத்திற்காக.

0: அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 3:22 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. 90களில் பல இளைஞர்களின் பிரதிபலிப்பாக திரையில் தோன்றி தோல்வியிலும் ஒரு கண்ணியத்தை காட்டியவர். இன்று முழுவதுமே நம்ம அந்த நிகழ்ச்சி முழுக்கவே முரளி அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் நான் கேட்கவிருப்பது சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 3:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 04

0: 7552253136.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 3:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். இயல்பான நடிப்பாலும் பக்கத்து வீட்டு இளைஞன் போன்ற தோற்றத்தாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் முரளி. அவர் நடித்த திரைப்படத்திலிருந்தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 3:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 1980 மற்றும் 90களில் திரையுலகில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக விளங்கியவர் தான் முரளி அவர்கள். அவர் நடித்த திரைப்படங்கள் அந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். வெள்ளவரும் பாட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் காமராசு திரைப்படத்திற்காக.

நேரம் 3:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திரையில் காதல் நாயகனாகவும் குடும்ப நாயகனாகவும் வெற்றி கண்டவர் நடிகர் முரளி அவர்கள். அவர் நடித்த திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் மனோ மற்றும் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திற்காக.

11:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. எளிமையும் உணர்வு பூர்வமான நடிப்பும் முரளி அவர்களினுடைய அடையாளமே சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்கள்லேருந்து தான் இன்னைக்கு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 3:51, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் கனவே களையாதே திரைப்படத்திற்காக.

நேரம் 3:57 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மெல்ல வரும் பாட்டு. காலங்கள் வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்க. நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. அதனால் சினிமா மாறினாலும் நம் மனதை விட்டு நீங்கா இடம் பிடித்தவர் முரளி அவர்கள். காதலும் நட்பும் இணைந்து நிறைய திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அவருடைய பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்கும். கேட்ட அனைத்து பாடல்களுமே உங்கள் மனசுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

மீண்டும் கேட்கலாம் வெள்ளவர பாட்டு நிகழ்ச்சி நாளை பகல் 3-2 இருக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு எழுதியிருக்கிறோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன கேம்னு எல்லாரும் சுவாரஸ்யமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி தானே? இன்னைக்கு என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 170 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 04 52 என்கிற மதுரை எண் முன்னிணைப்பை தொட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
3: அபிராமி.
2: சரி, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி விளாட போகிறோம் அப்படின்னா
3: கண்டுபிடிக்க போறீங்க.

0: ஒரு குழு கொடுங்களே இந்த மாதிரி. சரி, இன்னைக்கு முதலாக வந்திருக்க நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, காட்சி வயன் குதித்துறை.
0: வணக்கம். நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கான குழுவை கொடுக்கலாமா?
1: ஆ கொடுங்க.
0: உங்களுக்கான குழு, அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பேர் வந்து கௌதம். அவர் வந்து ஒரு சீஃப் மெக்கானிக்காக இருப்பார் அந்த படத்தில். சீஃப் மெக்கானிக்காக இருப்பார். கண்டுபிடிக்க முடியுதா?
1: ஆ சொல்லுங்க.
0: முதல் குழு கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? அவர் பேர் கௌதம்.
2: கௌதம்.
1: சரி,
2: கௌதம்
0: கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியுதா?
1: மூணாவது குழு என்ன சொன்னீங்க?
0: இன்னும் ரெண்டு குழு, இன்னும் உங்களுக்கு ரெண்டு குழு பாக்கி இருக்கு. உங்களால முதல் குழு கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்த நம்ம ரெண்டாவது குழுக்கும் மூணாவது குழுக்கும் போலாம்.
1: ரெண்டாவது குழு குழுங்க.
0: இது வந்து ரெண்டு காதல் கதை கொண்ட அந்த படம். முழுக்க முழுக்க ரெண்டு காதல் கதை இருக்கும். ஒரு காதல் கதையில் திருமணம் முடிஞ்சிருக்கும், இன்னொரு காதலையும் திருமணம் முடிஞ்சிருக்கும்.
2: நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: கடைசி குழு இதுதான். அந்த படத்தில் ஹீரோயின் ரெண்டு இருப்பாங்க. அவங்க பேர் குந்தவி, ஐசு.
2: நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
3: காரைக்குடி சாமிநாதன்.
0: வணக்கம். உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டு.
0: சரி, உங்களுக்கான படக்குழு கொடுத்துடலாமா? நீங்க கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய உங்களுக்கான குழு,
2: ஹீரோயின் ஊட்டியில் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் குழு. ஹீரோ ராஜஸ்தானில் இருப்பார். இது செகண்ட் க்ளூ. ரெண்டு பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. இது தேர்ட் க்ளூ.
0: கண்டுபிடிக்க முடியுதா?
3: ராஜஸ்தானில். சரி, ஒரு பாட்டு கூட.
2: ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹீரோயின் வந்து ஊட்டி, ஹீரோ வந்து ராஜஸ்தானில் இருப்பாங்க. ரெண்டு பேரும் லெட்டர் மூலமாக தான் பேசிக்குவாங்க, பார்த்துக்க மாட்டாங்க.
3: காதல் கோட்டைங்களா?
2: எங்ககிட்ட கேக்குறீங்களா இல்ல காதல் கோட்டைன்னு உறுதியா சொல்றீங்களா?
3: காதல் கோட்டை தான்மா.
2: காதல் கோட்டை தானா? வெரி குட், உறுதியா சொல்றாரு.
3: ஆமா
2: ஆமா, காதல் கோட்டை தான். காதல் கோட்டையே தான்.
0: வந்து மிக்க நன்றி. நீ வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்க இருக்கோம். நிகழ்ச்சி நேயம், அடுத்த நேயர்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
2: நலம்தான். படத்தை சொல்லிருவோமா?
4: பழைய படத்தை சொல்றீங்களா?
2: பழைய படம், புது படம் அப்படின்லாம் இல்ல, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். முயற்சி பண்ணுங்க. இதுல ஹீரோ வில்லன் ரெண்டு பேரும் ட்வின்ஸ்.
0: கொஞ்சம் வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
5: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்த் படத்துல இருந்து
0: பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான குழு கொடுத்துடலாமா? டைரக்டா நல்ல படம், கண்டிப்பா நல்ல படமா தான் இருக்கும் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த படத்துல வந்து இதுவும் ஒரு காதல் கதை தான். இந்த படத்துல வந்து மறுபிறவியா எடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது மறுபிறவி, இந்த படமே மறுபிறவியை வச்சுதான் எடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் புது படம்.
5: சரிங்க சார்.
0: கண்டுபிடிக்க முடியுதா?
5: இல்ல சார், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மறுபிறவிய வச்சுதான் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க.
0: காதல் கதை.
5: காதல் கதை.
0: அதாவது அது ஒரே குழு தான் நான் சொன்னது. மறுபிறவியில வச்சு எடுத்திருப்பாங்க. காதல் கதையை பேஸ் பண்ணி.
5: காதல் கதையை பேஸ் பண்ணி மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு கதை.
0: மூணா ரூணா.

0: மூணார் ரூணா. ரெண்டாவது குழுவிலே என்ன கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஒரு குழுவை கொடுத்துருங்க.
1: ரெண்டாவது குழுவிலே கண்டுபிடிக்க முடியலையா? இந்த படத்தில் வந்து அவர் வந்து மூணு வேடம், அதாவது மூணு கதை, மூணு கதாபாத்திரம் வந்துடுவார். முதல் கதாபாத்திரம் ஐடியில் ஒர்க் பண்ணுவார், அடுத்ததில் வந்து ராஜாவாக இருப்பார், இன்னொரு இடத்துல வந்து ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ரவுடியாக இருப்பார்.
0: யாரும்
1: சொல்லி கொடுத்துட்டாங்களா பக்கத்தில்? சரி, அருமை, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். நேரம் 4:10 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம்ல என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா,
2: கண்டுபிடிங்க விளையாண்டுட்டு இருக்கிறோம்.
1: ஆமா,
2: நிறைய அழகா கண்டுபிடிக்கிறாங்க.
1: இப்ப வந்து நேயர் சூப்பரா கண்டுபிடிச்சாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க, அந்த கான்செப்டை வச்சு போய்கிட்டு இருக்கே. அந்த இந்த பிடிச்சிருவேன் இந்த பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாமா?
2: கண்டிப்பாக. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாடல் இதோ காற்றலைகளில்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாத்.

0: 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் மாலை 4:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல மிகச் சிறப்பாக கண்டுபிடிங்க விளையாண்டுட்டு இருக்கிறோம். சூப்பரா நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் சொல்வது யார்?
6: யார் இங்க இருந்து?
7: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்றது மதுரை பாலரங்கபுரத்திலிருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
6: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கான க்ளூஸ் 3 கொடுத்துருவோமா?
7: கொடுத்துருங்க.
8: உங்களுக்கான குழு, அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஆர்மி மேனாக இருப்பார், அப்புறம் வந்து அப்பா பையனாகவும் இருப்பார். இதுதான் அந்த படத்தில் வந்து ரொம்ப பேஸான ஒரு கதை.
7: அப்பா பையனா இருக்காங்க, அதுக்கு முதல்ல
8: ஆர்மி மேன், ராணுவ அதிகாரியா இருப்பாரு.
7: ராணுவ அதிகாரியாவா? சரி, அதுக்கு அடுத்த குழு.
8: அடுத்த குழு வந்து அந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. இவர் வந்து அந்த ஹீரோயினை தேடி போவார்.
7: ரொம்ப
8: புதுசா தெரியுதா?
7: ஒரு குழு கொடுங்களேன்.
8: இது குழு இல்லை, அந்த படத்தில் இருக்க ஒரு டைலாக்கே சொல்றேன். நீ எங்க இருந்தாலும் தேடி வருவே மேக்னா. ஆமா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவே மேக்னா. இதுக்கு மேல குழுவே இல்லைங்கய்யா.
6: முயற்சி பண்ணிட்டீங்களா? பதில் சொல்லலாமா?
8: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணீங்க. 4:18 இணையக்கூடிய அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். ஆட்டக்கலம்ல என்ன விளையாடிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி. இப்போ கண்டுபிடி விளையாட வந்திருக்க நேயர் சிந்திச்சிடலாமா?
6: வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் சொல்வது யார்? எங்கிருந்து?
9: எங்கள் அன்பிற்குரிய முத்துக்குமார் அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்கும் எங்கள் மாலை இனிய வணக்கங்க.
6: யாரு, எங்க இருந்து, எங்க பேரு சொல்லிட்டீங்க, உங்க பேரு சொல்லுங்க.
8: என் பேரையும் தப்பா சொல்றாரு.
9: டெல்டா மாவட்டமான தஞ்சை மாவட்டத்தில் இருந்து கும்பகோணம் அருகில் உள்ள கன்னியாமங்கலம் மீனவ
8: சுவாமிநாதன்.
9: ஆமாமா, கும்பகோணம் பக்கத்துல இருக்குமா? எங்க
8: இல்ல, உங்க பேர் சுவாமிநாதனுங்களா?
9: ஆமாமா. ஆமா சார். ஆமா சார்.
8: சரி, என் பேரை கரெக்டா தப்பா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான குழுக்கு பேர் இல்லாமா?
6: போன குளூல வந்து சொன்னார்ல, அப்பா வந்து அப்பா பையன் ரெண்டு பேர்ல ராணுவ வீரன் ஹீரோவா இருந்தாரு அப்படின்னு. இந்த படத்துல வந்து அப்பா போலீஸ், அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற போலீஸ் ஆபீசர். சரியா? ஒரே க்ளூ தானே கொடுத்தேன், வேற எந்த படத்துலயும் போலீஸ் ஆபீசர் வந்து இல்லையா? பையன் எப்படி இருப்பாருன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனாலும் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
8: என்ன ஒரு

0: நன்றி, நன்றி.
1: நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். நேரம் 4:19 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கண்டுபிடி இப்போ கண்டுபிடி விளாட வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார். தல்லாகுளம் சக்திவேல் பேசுறேன் சார்.
1: தல்லாகுளத்திலிருந்து சக்திவேல் பேசுறீங்களா?
2: வணக்கம் சார். மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா சார்?
1: சரி, அப்போ டைரக்டா நம்ம உங்களுக்கு குழுவுக்கு போயிடலாமா? சரி, இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு மதுரக்காரனா நடிச்சிருப்பாரு. ஆமா, முதல் குழு. அடுத்த குழு வந்து என்னன்னா, முறை பொண்ணுக்காக வந்து அவரோட முறை பொண்ணுக்காக டீ கடையெல்லாம் போட்டிருப்பாரு. அவரோட முறை பொண்ணுக்காக டீ கடையெல்லாம்
2: போட்டிருப்பாரு.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் டக்குன்னு சொல்கிறதுக்கு. ரெண்டாவது குழுலே சொன்ன அருமையான நேயர். அடுத்த 4:20 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஒரு இடைவேளை.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
4: ஹலோ, நம்ம எடுத்தா அடுத்த

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும்,
2: 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம்.
1: 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இப்போ நம்ம கூட கண்டுபிடி விளையாட வந்திருக்க நேயர் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
1: வணக்கம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
2: கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அதேதான் வெற்றி. வெற்றி,
1: நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்க்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா
2: கண்டுபிடி அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கிறோம். சரி,
1: கண்டுபிடிக்க வந்திருக்க நேரம் சந்திச்சலாமா? அவரு வணக்கம்.
3: இந்த மாலை நேரத்தில் நீங்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்து போய் மயக்கிக் கொண்டிருக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்கும் இந்த
1: மறுபடியும் மறுபடியும் தப்பாவே
2: மறுபடியும்
1: என் பேரு
3: பவர் கட்டாயிட்டு டவர் கட்டாயிட்டு
1: இல்ல நீங்க இணைஞ்சிருக்கிறது யாரு? இணைஞ்சிருக்கிறது யாருங்க?
3: நம்ம பேசுறது பவர் கட்டாயிட்டு டவர் கட்டாயிட்டுங்களா?
1: சரி, இணைப்பில் வந்தமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். சரி, நேரம் 4:26 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். சரி, நம்ம ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாமா?
2: கண்டிப்பாக, ஒரு பாடலுக்கு பின்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி தான் விளையாட்டு இருக்கோம், அப்படிதானே?
1: ஆமாம், கண்டுபிடியில் நேர்கள் வந்து ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நேயர் வந்து ஒரு தடவை இணைப்பில் வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க, வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து அடுத்த நேயருக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் இவருக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன் பேசுகிறேன்.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ரெடியாக இருக்கேன், சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான குழு,
1: உங்களுக்கான குழு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் க்ளூ வந்து ஹீரோ ஒரு நாட்டுப்புற கலைஞர்.
2: ஹீரோ நாட்டுப்புற கலைஞர்.
1: ஹீரோயின் வந்து பரதநாட்டிய கலைஞர்.
0: அடடா.
1: ஆமா, ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு போட்டி, அதாவது
0: போட்டி
1: வைப்பாரு. அப்படி வைக்கும்போது அதுல யாரோட நிகழ்ச்சிக்கு அதிக வருமானம் வருகிறதோ அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த நிகழ்ச்சியே வந்து ஒரு கலையை பத்தி, பரத கலையையும் நாட்டுப்புற கலையையும் பத்தி தான் அதிகமா இருக்கும்.
0: நாட்டுப்புற கலைஞர், அடுத்து வந்து ஹீரோயின் வந்து பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சொல்லவே
1: சங்கமம். சங்கமம்
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாடி இருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி. கண்டுபிடி அப்படின்னா என்னன்னா, நாங்கள் ஒரு படத்தை சொல்லுவோம், அந்த படத்துல வந்து நாங்கள் டைரக்டா படத்தை சொல்ல மாட்டோம், அந்த படத்துல நடந்த சில சீக்வன்ஸை வச்சு சொல்லுவோம். அப்புறம் மூணு குழு கொடுப்போம், அந்த மூணு குழுவில் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அதானே?
1: ஆமாம், அதே தான், அதே தான்.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வந்திருக்க நேரசன் சிலம்பர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: சிதம்பரம்
1: வேல்முருகன்.
3: சிதம்பரம் வேல்முருகன்.
0: சிதம்பரத்துலேருந்து வேல்முருகன் பேசுகிறீங்களா?
3: ஆமாம்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா? ஒரு காதல் இருக்கும், ஹீரோயினுக்கும் ஒரு காதல் இருக்கும்.
3: சரி.
0: ஆனா வேற வேற நபரை காதலிச்சுட்டு இருப்பாங்க. இது முதல் குழு.
3: சரி,
0: கண்டுபிடிக்க முடியுதா? உங்களுக்கு ரெண்டாவது குழு கொடுக்கவா? ரெண்டாவது குழுல ஒரு ஹீரோயின் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை பார்க்கறதுக்காக

0: செக் வாங்கறதுக்காக போவார்.
1: சரி,
0: இன்னொரு இடத்துல வந்து அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் அவரை மிரட்டுறதுக்காக போவாங்க.
1: சரி,
0: இது ரெண்டாவது குழு. அந்த வேலையா? இதானே என் வேலை?
2: வேலையே. அடுத்து
0: கடைசி குழு கொடுத்துடலாம். கடைசி குழு கொடுத்துடலாமா?
1: ரஜினி எடுத்த படமா?
0: இல்லை. கடைசி குழு கொடுத்துடலாமா? பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு.
2: இது அந்த படத்துல வர ஃபேமஸான டயலாக்.
1: பிரதர், எனக்கு ஆல்ரெடி ரெடியா இருக்கு.
0: ஆல்ரெடி ரெடியா இருக்குல்ல, ஆல்ரெடி ஆள் இருக்கு.
2: அனைவருக்கும்
3: வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன், கடைசி நந்தல், யானமலை, புதுப்பட்டி.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான குழுவை சொல்றேன். அந்த படத்துல அவர் பேர் வந்து கௌதம், ஒரு சீஃப் மெக்கானிக்கா இருப்பாரு.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இல்ல இல்ல, கௌதம் மெக்கானிக்கா இருப்பாரா?
0: சீஃப் மெக்கானிக்.
3: சீஃப் மெக்கானிக், ஓகே.
0: கண்டுபிடிக்க முடியுதா? எல்லா இடத்துக்கு போயிடலாமா?
3: ரெண்டாவது குழு போயிடும்.
0: ரெண்டாவது குழுல வந்து என்னன்னா, இந்த படத்துல வந்து ரெண்டு காதல் கதை இருக்கும்.
3: ஓகே.
0: முதல் காதல் கதை கல்லூரி, இன்னொரு காதல் கதை வந்து அவரோட வேலை பார்த்து அவர் வந்து செட்டில் ஆயிடுவார்.
3: சரி,
0: இப்ப கண்டுபிடிக்க முடியுதா?
3: காதலர் தினமா?
2: இல்ல இல்ல இல்ல.
4: ஆஹா, ஒரு குருப்பாத்தாயா அலைராஜ்.
0: மூணாவது குழுக்கு பேர்லமா? மூணாவது குழுவோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டைலாக் கூட சொல்றேன். இது ரெண்டாவது தடவை அந்த படத்தை சொல்றேன்.
2: நான் சொல்றேன், நான் சொல்றேன் டைலாக், ஈஸியான டைலாக்.
0: அந்த படத்துல ஹீரோயின், ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. ஒரு ஹீரோயின் பேர் வந்து குந்தவி, இன்னொரு ஹீரோயின் பேர் ஐசு. அந்த டைலாக் என்னன்னா, உன் கூட 100 வருஷம் வாழணும். நேரம் 4:37 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல. வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
1: என்ன
0: சொல்றீங்க?
2: என்ன பேர்
1: சொன்னீங்க?
0: தமிழ் ஜீவன். தொண்டியில இருந்து தமிழ் ஜீவன் பேசுறீங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, அப்ப நேரடியா உங்களுக்கான குழுக்கு போயிடலாமா?
1: என்ன
0: சொல்றீங்க? அந்த குழு கேட்க மாட்டோம், நாங்க வேற குழு தான்
1: கேட்போம்.
2: முயற்சி பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான படம் தான், கண்டுபிடிச்சிடலாம். இந்த படத்தோட அதாவது இந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒரு புராதன பொருள். அந்த படத்துல வந்து முக்கியமா ஒரு ட்ரக் வண்டியை காட்டுவாங்க. ஆமா, அந்த வண்டி வந்து அந்த பொருளை தேடி போறவங்களை கொன்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான போஸ்ட் ஆபீஸ சொல்லுவாங்க. அந்த பொருளை வந்து நான் இங்கதான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா, சித்தாரவெளி போஸ்ட் ஆபீஸ்ன்னு சொல்லுவாரு. ரொம்ப ஈஸியான படம் இது வந்து. ரொம்ப எப்படி சொல்றது, அந்த அந்த பொருளோட பேர் தான் அந்த படத்தோட பேரும். இவ்வளவு நேரம்
0: எல்லா குழுவையும் சொல்லிட்டாங்க. ஆமா,
1: எல்லா படமும் தெரிஞ்சு இந்த படம் தெரியும் எனக்கு.
2: ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு புராதனமான பொருள். இதை தேடி போறவங்க எல்லாம்

0: டைட்டில் வந்து ஒரு புராதன கதையை வச்சு சொல்லி சொல்கிறாங்க.
1: சரியா, இந்த பொருளை தேடி போகிறவங்களெல்லாம் ஒரு ட்ரெக் வண்டி வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்கே வச்சுருப்பாங்க இந்த பொருளை அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறப்போ அவர் சொல்கிற பதில், சித்தாரவெளி போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு. மூணு க்ளூ சொல்லிட்டேன்.
0: இந்த சித்தார வழியை வச்சு
2: அறிவு அமுதம் ராஜகுரு,
0: அதே தான் இந்த சித்தார வழியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. முடியுதுங்களா இல்லை அடுத்த நேர்காய் கொடுத்துடலாமா?
2: நிலைமையா ஆமாமா, எளிமையான குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குறிப்பு செகண்ட் குறிப்புல எனக்கு பதில் சொல்றாங்க. எனக்கு அந்த ரஜினி முருகன் மாதிரி ஈஸியான கேள்வியா வேணும்.
0: அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேக்குறீங்களா? அப்படி எங்ககிட்ட புது படமா
1: ஆபீசர்.
2: படம்
1: வேற கண்டுபிடிச்சிருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, படம் வேற கண்டுபிடிச்சிருங்க.
2: படத்துக்கு ஏதாவது குழு கொடுங்களேன், அந்த படத்து பேருக்கு ஒரு குழு கொடுங்களேன்.
0: இல்ல இது முதல் குழு, அடுத்து என்ன இரண்டு குழு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த குழு
2: தெரியல சார், அந்த படம் பேர் வாயில இருந்து வர மாட்டேங்குது சார்.
0: அடுத்த குழு சொல்லுங்க, கேட்டுக்கங்க.
1: இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின், சரியா? ஒரு ஹீரோயின் வந்து டாக்டரா இருப்பாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது வந்து டீச்சரா இருப்பாங்க,
2: டீச்சரா இருப்பாங்க.
1: அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட கூட ஒரு சூப்பரான பாட்டு வரும்.
3: என்னென்னப்பா பட சொல்றேன்,
1: கண்டுபிடிக்க தான் சொல்றேன்.
0: நிகழ்ச்சி பேரை கண்டுபிடி.
1: சரி,
2: ஐயோ நீதானே நீதானே நெஞ்சை தட்டும் சத்தம் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு வர
0: கடைசி குழுக்கு பேர்லாம்
2: மெர்சல் மெர்சல் அதா.
0: இல்ல
1: இல்ல இல்ல, நெருக்கி வந்துட்டீங்க.
0: இல்ல கடைசி குழு சொல்லிருங்க. நம்ம
1: கடைசி குழு வந்து அந்த பாப்பாவை வந்து ஒரு பேர் சொல்லி சொல்லுவார், அதான் படம் வேறே வந்துடும்.
0: இல்ல அத சொல்லிருங்க, தெரி பேபி.
2: சரி அப்பா,
0: இணைப்பில் வந்து அடுத்த நேயருக்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். நேரம் 4:42 இணைந்திருக்க நேயர் வருக, வணக்கம். சரி, இப்போ நம்ம ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம். இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 அறிமுக நேர்களும் 25:30 மற்ற அடுத்த நேர்களும் வரலாம். 04-52 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: நேரம் 4:48 17 நொடிகள் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி, அதை விளையாண்டுட்ருக்கோம். இன்னைக்கு கண்டுபிடிக்க வந்திருக்க நேர் சந்தி செல்லாம வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்வது யார்?
2: வணக்கம் மேடம், மொத்த கடையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேளுங்க, கொஞ்சம் மீடியமாக சொல்லுங்க. போறதுக்கு புது படம்லாம் தெரியும்,
3: பொண்ணு பார்க்க போவாங்க. ஆமா சரிங்களா. அடுத்து வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ், இதுல அதுல ஒரு ஹீரோயின தான் ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க போவாரு.
2: சரி,
3: இதுல ஹீரோ ஒரு மியூசிக் டீச்சர்.
1: முதல் குழு, இரண்டாவது
4: நீங்க,
1: அதான் நாங்கதான் சொல்லியாச்சு, அடுத்து இரண்டாவது குழுக்கு போயாச்சு.
3: இதுல ரெண்டாவது குழு வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து காமனா ஒரு விஷயம் என்னன்னா மரம்

0: வந்து ஃப்ரெண்டா இருக்கும்.
1: வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்த நன்றிக்கு ஒரு அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். நேரம் 4:50 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி, அதான் விளையாட்டு இருக்கோம். இப்போ கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ சார்.
1: வணக்கம் வணக்கம். நீங்க வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. கொஞ்சம் வானில இருந்து தள்ளி வாங்க, எங்க காது அதிருது.
0: அவ்வளவு மெதுவாவா கேக்குது?
1: வந்துட்டீங்களா? உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேரு ஆசா சார், திருப்போன்றம் பாமநகர்.
1: சரி, ஓகே. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல் குழு, இந்த படத்துல வந்து அந்த படம் வந்து ஆரம்பிச்சதே ஒரு எப்படின்னா, அந்த கதை முழுக்க முழுக்க பட்டம் இருக்குல்ல, காத்தாடின்னு சொல்லுவாங்கல்ல, பட்டம் மேல போடுவாங்க, அதை வச்சுதான் இந்த படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் குழு எது கண்டுபிடிக்க முடியுதுங்களா உங்களால?
2: இல்ல தெரியல சார். ரஜினி படம் சந்திரமுகி சார்.
1: இல்ல இல்ல, பட்டம்னா நீங்க எவ்வளவு தூரம் போகாதீங்க. அடுத்து ரெண்டாவது குழு என்னன்னா, இந்த பையன் இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஸ்கூல் பையனா இருந்திருப்பாரு, ஹீரோயின் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணா ஒரு இருப்பாங்க. அந்த பையங்களும் ரெண்டு பேரும் வந்து பஸ் ஸ்டாப்ல பார்த்து பேசிக்கிற ஒரு கதைக்களமா அமைஞ்சிருக்கும்.
2: ஓகே சார்.
1: இதுல வந்து என்னன்னா, இந்த மூணாவது குழு வந்து இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு தவறான புரிதல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. கடைசியில ஹீரோ சேர போற நேரம் பார்த்து இறந்துருவாரு, பஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், இறந்துருவாங்க. அதேதான், ஆனா நீ படம் பேர்ல சொல்லணும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கிறோம். நேரம் 4:52 இணைந்திருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில். கண்டுபிடி, இப்ப கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக, வணக்கம். காசி பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான குழு கொடுத்துடலாமா?
0: சரி, உங்களுக்கு ஒரு நேர்த்த கேட்ட குழுவே உங்களுக்கும் சொல்றேன். இது ஒரு இந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னா, இந்த புராதான பொருளோட பேர் தான் இந்த படத்தோட பேரும். இந்த பொருளை தேடி இதை திருட வர்றவங்களை ஒரு ட்ரக் வண்டி வந்து அடிச்சிரும்.
1: இது ரெண்டாவது குழு.
0: ரெண்டாவது குழு. மூணாவது குழு, இந்த பொருளை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த அகழ்வாராய்ச்சி துறையில இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு போய் அவங்க கேட்பாங்க. அவர் அதுக்கு சித்தாரவெளி போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கேன்னு சொல்லுவார். இது மூணாவது குழு.
2: மரகத நாணயம்.
0: சூப்பர், வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்ப கொடுக்க இருக்கோம். நேரம் 4:53 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல. ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன விளையாண்டு இருக்கோம்னா,
0: கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கிறோம். அழகா கண்டுபிடிக்கிற நேயர்களுக்காக நம்ம வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: நேரம் நேரம் 4:54 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைஞ்சிருக்கிறோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன வந்துருக்கோம்னா, கண்டுபிடி நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டியவர்கள் 25:30 அறிமுக நேர்களும், 25:30 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 04:52 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு இப்போ வந்திருக்க நேயர் வருக, வணக்கம். வணக்கம். விராட்டிப்பத்திலிருந்து
0: பாண்டியராஜன்.
1: சரி, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தள்ளி வரீங்களா வானொலி கிட்ட இருந்து?
2: தள்ளி வந்துட்டேன்.
1: சரி, உங்களுக்கான குழு கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.

0: உங்களுக்கான குழு. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஆர்மி மேனாக இருப்பார், அப்பா பையனாக இருப்பார். இது முதல் குழு. இதில் ரெண்டாவது குழு என்னென்னா, ஹீரோ ஹீரோவுக்கு வந்து ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. முதல் ஹீரோயினை வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ இருப்பாங்க. இன்னொரு ஹீரோயின் வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் அதாவது ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க. கண்டுபிடிக்க முடியும். மூணாவது குழு தான் ஃபேமஸான டைலாக். இந்த டைலாக்கை சொல்லிட்டா நீ கண்டுபிடிக்கணும். இதோட உங்கள்கிட்ட ரெண்டாவது நேராக சொல்கிறேன். இந்த டைலாக் என்னென்னா, நீ எங்கே இருந்தாலும் தேடி வருவேன் மேக்னா.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க.
0: சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்து இணையக்கூடிய நேயர், நேரம் 4:55:35 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. ஆட்டக்களம் இன்னைக்கு ஆட்டக்களம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம், எல்லா நேயர்களும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 நேயர்கள் கிட்ட வந்தாங்க. ஆமாம்,
0: இதில் வந்து நிறையா நேயர் வந்து அது எப்படின்னா சொன்ன ரெண்டு குழுவில் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு குழு, சில பேர்னால அந்த முக்கியமான அந்த ஃபேமஸான டைலாக்கை சொல்லியுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க தவிச்சது தெரிஞ்சிச்சு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப சுலபமான கேமா தான் நம்ம கொண்டு வந்தோம்.
2: ஆமாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து
3: ஒரு எப்படி நம்புவேன்,
2: நம்பித்தானே ஆகணும். ஏன்னா ஒரு 15 நேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 12 நேர்கிட்ட ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணிட்டாங்க. நல்ல முயற்சி
0: கண்டுபிடி அப்படின்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை நீங்கள் கேட்டது ஆட்டக்களம். நிகழ்ச்சியை கேட்ட மற்றும் பங்கு பெற்று விளையாடிய அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
2: அபிராமி. நன்றி நேயர்களே.
0: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோள் அரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் சங்கமம் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் படையப்பா திரைப்படத்தில் இருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்.

தக்கெட்டதும் தா தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும் தக்கெட்டும்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாலி திரைப்படத்தில் இருந்து.
1: April 9th, 1865. October 28th, 1881. Statue of Liberty. December 7th, 1903. January 1st, 1920. The first.

0: சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ல கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் குசி திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலைத்தன்றல். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக சேது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா சியா சியா
2: கல் மனசில் காதல் வந்ததென்ன என்ன ஊற்றெடுத்து

நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். வேலை வாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கப்படுகிறது. இந்த அனைத்து சேவைகளையும் மனுதாரர் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக தெரிந்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துக் கொள்கிறார்.

முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 100,000 ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 5 சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பணிகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாற்றி இருக்க வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசின் உரிய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருத்தல் வேண்டும். இந்த தகுதிகளையுடைய சமூக சேவகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் https://awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமாக வருகிற 19/6/2026 அதாவது ஜூன் மாதம் 19 விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை 23/6/2026 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான விவரங்கள் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம், 626002, தொலைபேசி எண் 045-62-25-27-01 என்ற முகவரிக்கு இது தொடர்பான தகவல்களை நீங்கள் கேட்டு பெறலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்ந்து நாம் கேட்க விருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்தி மனம் கமலும் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் வேளை கேட்கவிருக்கிறோம் நேயர்களே.

நேரம் மாலை 6:16. பக்தி மனம் கமழும் நேரமாக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நாம் கேட்பது விளக்கேற்றும் வேளை.

தீவரோதர சகோதர மிந்திராய இஷ்டா விசிஷ்ட மதயோபிய யாதயாத்ர திருஷ்ட்யா த்ரிவிஷ்ட பபதம் சுலபம் லப

0: 90.9 நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள் இனிய பாடல்களோடு காத்திருக்கிறது அந்திப்பூக்கள். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் டெல்லி சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. 7:25 பாட்டு இது ஹிட்டு கேட்கவிருக்கிறோம் சூப்பர் ஹிட் சாங்ஸோடு. 7:58 தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் 8:00 மனதின் குரலாக மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:35 விளையாடலாம் வாங்க சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி பங்கேற்கும் நேர்முகம் 2. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள் 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் அதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும் கேட்கவிருக்கிறோம் இனிய பாடல்களோடு. அதனைத் தொடர்ந்து 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 எஃப்எம்மிலிருந்து நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கடின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
0: நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
0: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
0: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு

0: தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் 1 சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு

மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40 நிமிடம் 42 நொடிகள்.

வானொலிக்கு 90, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த தூரலே எங்கள் வாசல் ஓடி வந்த தேவதை நீ, இன்ப சாரலே காற்றோடு கைகுலுக்கி காதோரம் உரசிய காதல் அம்பு நீதான். உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்து போன உதயமும் நீதான். உயரமாய் நின்று உயர்வாய் பேசி பட்ட மனங்களை தொட்டு செறிப்பிடித்தவளும் நீதான். கவி இழைத்த காதல் வரிகளை காதோரம் நனைக்க வைத்தவளும் நீதான். உலக விஷயம் பேசி உயிர்ப்பாய் எழ வைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தவளும் நீதான். திசையெட்டும் செய்திகள் தந்து மயில் இறகால் வருடும் மகரந்த பாடல்களையும் 80களின் கனவு பாடல்களையும் உள்ளத்தில் தைத்தவளும் நீதான். நிமிர்ந்த பேச்சில் சிகரம் தொட்டு சிறகடிக்க வைத்து சிங்கமாய் கர்வமாய் கலைந்த இதயங்களை தேனியாய் சேகரித்து சென்றவளும் நீதான். குற்றாலத்தூரலாய் இன்பச்சாரலாய் குயிலின் குரலை உள்ளடக்கி ஒயிலாய் உள்ளங்களுக்குள் வலை வீசியவளும் நீதான். வெண்கல குரலின் வலிமையால் எங்களை ஓவியமாய் சிறைப்பிடித்து அமர காவியங்கள் தந்து கவிதை சொல்லி கதைகள் பேசி 1000 இதய வாசல்களை கொள்ளை கொண்டு போனவளும் நீதான். உன்னால் வசமிழந்து போன எங்கள் இதயங்களை எப்போது கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாய் நீ என்ற ஏக்கத்தோடு என்றும் நீங்காமல் நேர்களின் நெஞ்சங்களில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் 90 வருடங்கள் கடந்த வானொலி பயணத்தில் ஆகாஷவாணி மதுரை வானொலி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை தூவலால் இதயங்களை நனைக்க வருகிறது அந்திப்பூக்கள். இனிய பாடல்கள் கேட்க தயாராக இருக்கும் நேயர்களுக்காக இதோ முதல் பாடல். ஐயா திரைப்படத்திற்காக பரத்வாஜ் இசையமைப்பில் திப்பு மற்றும் மதுமிதா குரல் கொடுக்க பாடல். இதோ காற்றலைகளில்

நேரமலை 6:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் மஜா திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடலின் தொகுக்காட்சிகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை தூவலால் இதயங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீபிரசாதோட இசையமைப்புல புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனா இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:54:26.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இது அந்தி பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையமைப்பில் கிருஷ்ணகுமார் குணத் மற்றும் ஜேசி கிஃப்ட் அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிற பாடல் அன்னியன் திரைப்படத்திற்காக.

மணி 5 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டரசிப்பது அந்திப்பூக்கள் நிறைவு பாடலாக 6 திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாதுடைய இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல் நிறைவாக வருகிறது. பாடல் கேட்டரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற July 31 awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட

0: ஆட்சியர் வளாகத்தில் அறை எண் 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும், ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற ஜூன் 19 தேதிக்குள் awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும், லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயுதம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63 மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்பநிலைக்கு நடுவே கண்களுக்கு விழுந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்க

0: ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்க உள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில்

0: மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக், சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அதிரடியான பாடல்களை கேட்க இருக்கும். அந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பாயும்புலி திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்ட பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்.

0: இரண்டே நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சச்ரியகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலை இல்லை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு நூறு மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மளால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ

0: அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் ரெண்டே நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் மூணு முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும், நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும்,

0: அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும். இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோடய தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோடய பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது. ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது. அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா. அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார்.

இதுவரை கிட்டத்தட்ட 15,000-க்கும் அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்க

சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றி தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை

0: அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ? காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள். ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள். நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் இந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும்

0: கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்வது எக்ஸூர்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இன்று காலை ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.

0: ஆகாஷ் வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது நாம் கேட்கவிருப்பது விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்கலாம்.
1: இப்போ இந்த போட்டிகள் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து அசோசியேஷன் நடத்தக்கூடிய போட்டிகள் சொன்னீங்க, அதே மாதிரி அரசு தரப்புலேருந்து சொன்னீங்க, இந்த போட்டிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது?
2: இப்போ அரசு நடத்தக்கூடிய போட்டிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 or 2 times நடக்கும். அதாவது பாரதியார் விளையாட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து நடத்துவாங்க, இப்போ சிஎம் டிராஃபின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 2 times நடக்கும். இப்போ உள்ளது முன்னாடி வந்துட்டு சிஎம் டிராஃபி இல்லாதப்போ ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அதில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஏதாவது ஜெயிச்சாங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட் மேட்ச் போவாங்க. ஸ்டேட் மேட்ச்சில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த அமௌண்ட், செகண்ட் ப்ரைஸ்க்கு இந்த அமௌண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்தே கொடுப்பாங்க. இப்போ சிஎம் டிராஃபிலையும் அதே தான், சிலம்பத்தில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட் மேட்ச் வைக்கிறாங்க. ஸ்டேட் மேட்ச்சில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான அங்கீகாரம் சர்டிஃபிகேட்டும் வேலிடாக இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் அந்த பசங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: அதாவது போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் கேஷ் ப்ரைஸும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க?
2: ஆமாம் சார், கண்டிப்பாக. முன்னாடி வந்துட்டு வெறும் சர்டிஃபிகேட்டும் மெடல் கொடுப்பாங்க, அது ஒரு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம். இப்போ வந்து அந்த கேஷ் ப்ரைஸ்ன்றது பசங்களுக்கு அது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, வரக்கூடிய நிறைய பசங்க கஷ்டப்படுற பசங்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நிறைய பசங்க கஷ்டப்படுற பசங்களே நிறைய பசங்க ஜெயிச்சிருக்காங்க என்கிட்ட. அவங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே அவங்களோட ஹெல்ப்புக்கு, எஜுகேஷனுக்கோ இல்லை எதுக்கோ சம்திங், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
1: சரி, இப்போ இந்த சிலம்ப விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள், மாணவர்கள் வாங்கக்கூடிய பரிசுகள், இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து கல்வியிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ என்னென்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்குது இந்த சிலம்ப விளையாட்டு மூலமாக?
2: சிலம்பத்தோட பயன்றது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து நிறைய சலுகைகள் இப்போ சமீபமாக நிறைய கொடுத்துட்ருக்காங்க. முதல் இந்த சிலம்பத்தை ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருந்தது, இப்போ அது சிலம்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு காம்படிஷன் கொடுத்து எல்லாமே

இருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி ஒரு படி மேலே சிலம்பத்தில் 3% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, 3%. அது எதுக்காக அப்படின்னா, அந்த சலுகை நிறைய பசங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 3% வந்து சிலம்பத்துக்கு மட்டும் 3% வந்து அலோவ் பண்ணுறாங்க. போலீஸாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும், அதில் நம்ம பசங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிட்னஸ். இப்போ சிலம்பம் சுற்றுற பசங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடம்பு வலிமையாகும் ஃபஸ்ட்டு விஷயம். அது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டெமினா லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், உடம்பு வலிமையும் ஆகும், பிரெயின் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சிலம்பம் சுற்றும் போது கை மட்டும் வேலை இல்லை, கை கால் உடம்பு அனைத்திலும் நம்மளுக்கு வந்து ஆற்றல் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ரீசனுக்காகவே நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து சிலம்பத்தில் இருக்கிற பசங்கன்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் பசங்களை மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் சிலம்பத்தில் இருக்கிறது இப்போ அந்த சலுகை அந்த 3% கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது.

0: இப்ப வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு சிலம்பம் விளையாடுறதுனால அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா கிடைக்குதா?
1: இது கிடைக்குது. ஆக்சுவலாக எப்படி கிடைக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் போயிருக்காங்க. ஸ்கூலில் மோஸ்ட்லி இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு பையன் வந்து சிவிஐ ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி, கஷ்டப்படுற பையன் தான் நல்லா விளையாடுறான், ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து 12th படிக்கிறப்ப என்கிட்ட ஜாயின் ஆனால், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால், நல்லா காம்பட்

0: இப்ப வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு சிலம்பம் விளையாடுறதுனால அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா கிடைக்குதா?
1: இது கிடைக்குது. ஆக்சுவலாக எப்படி கிடைக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் போயிருக்காங்க. ஸ்கூலில் மோஸ்ட்லி இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு பையன் வந்து சிஓஏ ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி, கஷ்டப்படுற பையன் தான் நல்லா விளையாடுறான், ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து 12th படிக்கிறப்ப என்கிட்ட ஜாயின் ஆனால், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா காம்படிஷன் அட்டன் பண்ணாங்க, நேஷ்னல் மேட்ச் அட்டன் பண்ணாங்க, அதை சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அவங்களோட காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜில் தான் கோயம்புத்தூரில் படிச்சாப்புல தம்பி, அவர் செகண்ட் டிகிரி போடுறப்ப அந்த சர்டிஃபிகேட் காட்டி தான் உள்ளே போனாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட கம்மி பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டானால, அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக 2 lakhs கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன் அதே கோயம்புத்தூரில் தான், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட ஸ்போர்ட்ஸில் வந்து சிலம்பம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எங்களுக்கு கம்மி பண்ணாங்க. அது ஒரு பெரிய அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம்.
0: அதாவது மாணவர்களுக்கு வந்து கல்வியில் சலுகைகளும் கிடைக்குது சிலம்பம் விளையாட்டு மூலமாக, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் கட்ட வேண்டியதில் வந்து சலுகையும் கிடைக்குது.
1: கண்டிப்பாக நிறைய, அதாவது முதன்மை ஆசிரியர்கள் இருக்கிறார், அவங்க மூலியமாக அதாவது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பசங்க இன்னும் நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த ஃபீஸை ரெடியூஸ் பண்ணி அவன் இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்கிறனால இந்த சலுகைகள் இன்னும் பயன்பட்டுக்கிட்டு தான்
0: இருக்குது. இப்போ இந்த சிலம்ப விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மாநில அளவில், மாவட்ட அளவில், அதே மாதிரி தேசிய அளவிலான போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க. சர்வதேச அளவில் இந்த சிலம்ப விளையாட்டு எப்படி இருக்குது, என்னென்ன போட்டிகள்லாம் சர்வதேச அளவில் நடக்குது?
1: சர்வதேச அளவில் போட்டின்றது ஒலிம்பிக்லேயே இன்னும் வந்து சிலம்பத்தை சேர்க்கலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒற்றுமை இல்லாத காரணம்ன்றது. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லா மாதமும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, சிலம்பத்தில் அது கொஞ்சம் இல்லாதனால இன்னும் ஒலிம்பிக் போகாதது ரீசனாக இருக்கும். நிறைய மாஸ்டர்ஸ் இதை முன்னெடுத்து கொண்டு போய் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கொடுத்தும் சில விஷயங்கள் வந்து மூவ் ஆகலை. அதுக்கான காரணம், எல்லா மாஸ்டர்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சா ஃப்யூச்சரில் கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் நம்மளுக்கு நிறைய சலுகைகள் பண்ண காத்திருக்காங்க. எதுவுமே யாருமே வெறுக்க மாட்டாங்க இந்த ஸ்போர்ட்ஸையும், அதுவும் இது வந்து நம்மளோட தாய்க்கலை அப்படின்றப்ப நம்ம கவர்மெண்ட் இப்போ தான் அந்த சிலம்பத்தை அதிக முன்னுரிமை கொடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, இன்னும் நம்மளுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி சர்வதேச நாடுகளில் வந்து நான் ஒலிம்பிக்கில் வந்துட்டு சிலம்பம் இருக்குது. நான் ஒலிம்பிக் அப்படின்னா அந்த மலேசியா, சிங்கப்பூர், அங்கே காம்படிஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் யார் அப்படின்னா, ஒரு சில மாஸ்டர்ஸ் இங்கேருந்து அங்கே ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மாஸ்டர்கள் தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க, அவங்க அங்கே இருக்கிறவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அதை சர்வதேச லெவலுக்கு காம்படிஷன் மாதிரி நடத்தி இந்த லெவலுக்கு கொண்டு வராங்க. அவங்களால முடிஞ்ச முயற்சிகள், சிலம்பத்தை எவ்வளோ தூரம் வளர்க்க முடியுமோ எல்லா மாஸ்டருமே கண்டிப்பான முறையில் செய்கிறாங்க. அதை எல்லா மாஸ்டரும் கொஞ்சம் ஆதரித்தால் இன்னும் லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
0: அதாவது சர்வதேச அளவில் இந்த சிலம்பத்திற்கான விதிமுறைகளை எல்லாம் வகுத்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இணைந்து செய்யும்போது சர்வதேச அளவுலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: கண்டிப்பாக இப்போ எல்லா நாடுகள்லேயுமே சிலம்பம் வந்துருச்சு. ஆக்சுவலாக முதல் வந்துட்டு சிலம்பம்ன்றது தமிழ்நாட்டிலேருந்து தான் பெறப்பட்டது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீனா, அமெரிக்கா, ஏன்னா எனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டே அமெரிக்காவில் இருக்காங்க, 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, இப்பவும் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா மாஸ்டர்ஸுமே இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சூழ்நிலையின் காரணமாக அங்கே சென்றிருப்பார்கள். அந்த இது மூலியமாக இன்னைக்கு நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அங்கே உள்ள நிறைய பிளேயர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த சிலம்ப கலையானது போய் சேர்ந்துட்டே தான் இருக்கு. ரஷ்யாலையும் போயிட்டுருக்கு, எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
0: சரி, அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய கலை வந்து சர்வதேச அளவில் போயிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமை தான் இல்லையா?
1: கண்டிப்பாக.

0: சிலம்ப விளையாட்டு பற்றியும் அதே மாதிரி அந்த போட்டிகள் தேசிய அளவில் மாநில அளவில் சர்வதேச அளவில் என்னென்ன நடக்குது இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. பொதுவாக இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுனால மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது?
1: அதாவது பசங்களுக்கு பொறுத்த அளவுக்கு முன்னாடி உள்ள பசங்க எல்லாருமே எப்படின்னா சின்ன பசங்களை இருக்கப்ப எங்களுக்கு மொபைல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வெளியே வந்து தான் விளையாடுவோம், பசங்களோட விளையாடுவோம், கபடியாக இருக்கட்டும் எல்லாமே. நம்ம அப்போ வந்து நம்மளோட உடல் வலிமையானது வந்து நம்ம விளையாட விளையாட அதோட உடம்பு வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க செல்லு, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் முழு ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க. அவங்களோட கவனம் வந்து செதறதுக்கு காரணம் நம்ம உருவாக்கி கொடுத்த மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் பசங்க கவனம் வந்து செதறதுக்கனால அந்த இதை பொறுத்து தான் அவங்களோட மைண்ட் செட் மாறும். இப்போ சிலம்பத்தில் வரனால மோஸ்ட்லி என்கிட்ட காலையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் அவங்க வெள்ளன வரனால அவங்களோட வேக்கப்போட இது வந்து எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. வேக்கப் எந்திரிச்சு வரப்போ ஒரு சிந்தனையுமே இருக்காது. அப்படின்றப்ப நாங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக மனப்பாடமாகும், அந்த நாளும் அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். மித்த நாட்களை காட்டிலும் அந்த நாட்கள் அவங்களுக்கு வெறும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் சிலம்பத்தில் டிசிப்ளின் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பசங்க ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி நிற்கணும், அவங்க கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது எதனால் அப்படின்னா நாளைக்கு அவங்க வந்து எந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் சிலம்பத்துலேருந்து கற்றுக்கணும். அது போக உடல் வலிமை, உடல் வலிமைன்றது நம்ம கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சியின் மூலமாக ரன்னிங்காக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள்ன்றது அவங்களோட வலிமைப்படுத்துது, அந்த உடம்பை வந்து ரொம்ப வலிமைப்படுத்துறது. அது போக ரத்தம் சீராக ஓடுவதற்காக அதுக்குரிய எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்க எக்ஸசைஸ் மூலியமாக வலிமைப்படுறாங்க, ரன்னிங் மூலியமாக ஆற்றல் படுறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய இருந்தாலும் தைரியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எந்த மாதிரி தைரியம் அப்படின்னா ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், என்ன மாதிரிலாம் எதிர்கொள்ளணும், இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி இதை கேர்ள்ஸுக்கு தான் நம்ம அதிகமாக சொல்லிக் கொடுப்போம். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயப்படாமல் எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த சிலம்பத்தில் இருக்குது. இந்த சிலம்பத்தில் நிறைய விதங்கள் இருக்குது. கம்பு, அதாவது சிலம்ப பிளேயர்ன்றது எல்லா இடத்துலையும் நம்ம கம்பு எடுத்துகிட்டு போயிட முடியாது. அப்போ கம்பு இல்லாட்டியும் உன்னால் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு உடற்பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி நம்ம அந்த மாதிரிலாம் கற்றுக்கணும் அப்படின்றது அடிமுறையாக இருக்கட்டும், சிலம்பத்தில் இருக்கட்டும், இந்த இது மொதல் விதமே நம்மளுக்கு தைரியம் தான். இப்போ பெண் பிள்ளைகளுக்கு முக்கால்வாசி நம்ம தைரியத்தை தான் அதிகமாக கொடுக்குறோம். யார் வந்தாலும் எதிர்த்து நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம். அப்போ இது மூலிமா பெற்றோர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மன நிம்மதி வருது. இப்போ எங்கே போனாலும் என்னோடய பையன் கூட போகிறான்,

0: அப்படின்னா அவன் சிலம்பம் கத்துருக்கான், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பண்ணணும், அவர் பொண்ணு கூட போகிறான் அப்படின்னா அதை எப்படி பாதுகாப்பாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணுன்ற விதம் வந்து அவன் அந்த பையனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெண்டு பேர்கிட்ட நம்மக்கிட்ட ராங்காக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை பொண்ணுங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். இது மூலிமா அவங்களுக்கு இந்த விஷயமும் ஒரு பெனிஃபிட்டாக அமையும். அது போக சிலம்பம் சுற்றும் போது அவங்களோட மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும். என்ன மாதிரி ரிலீஃப் ஆகும் அப்படின்னா, அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் சிலம்பத்தில் வந்து சுற்றுறப்ப நாங்கள் அதை ஒரு கேமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள ஒரு காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுறப்ப அவங்களோட மைண்டையே ஃபோக்கஸே இது ரெடி பண்ணணும், இது போகணும், இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குது உங்களுக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சிலம்பத்துக்குள்ளே வரும்போது அவங்க இதை எல்லாத்தையுமே மறந்து தன்னை மறந்து சுற்றக்கூடிய விஷயம்னா அது சிலம்பம்ன்றது நாங்கள் எங்களோட பசங்ககிட்ட நாங்கள் சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள்லையும் இதே மாதிரி தான் பசங்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டீச் பண்ணுற விதம் தான், நம்ம அந்த பசங்களை எவ்வளோ அன்பாக கொண்டு வரோம் ஒன்று, ரெண்டாவது விஷயம் அவங்களுக்குள்ளே எவ்வளோ இந்த விஷயத்தை திணிக்கிறோம், அதை எவ்வளோ அன்பாக திணிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. அந்த இதை பொறுத்து தான் அவங்களோட மைண்ட் செட் மாறும்ன்ற.
1: இந்த கலையை கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் அதே மாதிரி மன ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அவங்களுக்கு வரும்னு சொல்கிறீங்க?
0: கண்டிப்பாக.
1: சரி,
2: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: Good evening. This is Akashvani and I am Naresh Mago with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi lauds efforts of individuals towards nature conservation, solving local problems and other social causes. Also compliments record-breaking performances by emerging athletes in national sports events in Mann Ki Baat program on Akashvani. CBSE deploys team of cybersecurity experts to secure OnMark portal for evaluation of class 12 answer sheets. BJP wins 3 out of 4 municipal corporations in Himachal Pradesh civic body polls. Over 45 killed in a blast at a building storing explosives in Namkham town of Myanmar. India's Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinches men's doubles title of Singapore Open badminton tournament. And in IPL cricket, high voltage summit clash between Gujarat Titans and defending champions Royal Challengers Bengaluru underway in Ahmedabad. Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions towards nature conservation, solving local problems and other social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly program, Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji Valasheril of Keralam, who runs a free swimming club that has helped more than 15,000 people learn swimming.
5: केरलम के आलुवा में साजी वलाशेरिल जी एक स्विमिंग क्लब चला रहे हैं। अब तक 15,000 से ज्यादा लोग

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காட்டல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காட்டல் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இனிய இரவு வணக்கங்களோடு நிகழ்

நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கிறப்பன். இன்னைக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்பப்பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து முகமது ஹபி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்ன அப்படின்னா, காதல் கோட்டை திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலநிலை கேட்டவாறு ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, வாணி கோபால் அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேளுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காட்டிலிருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் அவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, பாடும் பறவைகள் திரைப்படத்திலேருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடனடியாக உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல காற்றில் விரியும் கடித மலர்கள்.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோட் உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பட தான் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

காட்டிலெறியும் கடித உலர்கள் நிகழ்ச்சியில் அறிந்திருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் காட்டிலெறியும் கடித உலர்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து துரைராஜன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காட்டளைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பொன்பலை வரிசைகளில் கேட்டு இணைஞ்சிருக்கோம். காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் ஏ மாடசாமி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, பாசமலர் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்தே இருங்கள். வந்தே மதுர பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் காற்றில் விரியும் கடிதம் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குண்டேந்தல்பட்டியிலிருந்து மா தவமணி தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்டு இணைந்திருந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

ஆறுடம் பரவும் இவ்விரவில் உயிர்கள் அமைதி கொள்ளும் நள்ளிரவில் இன்னிசை முட்டுகளை இசை தட்டில் சுழலவிட மனதில் பதிந்த மகிழ்விசை பாடல்களை வானில் வளம் வரச் செய்திட கீதம் கேட்க காத்திருக்கும் நெஞ்சம் நிறை உள்ளங்களுக்கு இசை மஞ்சம் விரித்திட வான் தேசத்திலிருந்து வசந்த ராகம் பாடிக்கொண்டு கார்முகில் தேரேறி மண்ணுலகம் வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்

இரவு பாடகனின் பாடல் சப்தம் செவிதினில் கேட்குமா என பாவை இவள் காத்திருக்கிறாள். கனவில் வந்தவனை நிஜத்தில் காண கண்ணி இவள் காத்திருக்கிறாள். வண்ணம் தீட்ட வரும் இசை கலைஞனுக்காக வெள்ளை காகிதமாய்

தீஞ்சுவை தித்திப்பில் திளைக்கின்றாள். தீரனின் பார்வைகள் கிட்டியதென மகிழ்கிறாள். உள்ளூர தேன் பாய உயிரிசை பாடுகிறாள். அவனாடை இவள் உடுத்தி ஆனந்தமடைகிறாள். தடயவியல் ஆளினியாய் மாறி அவன் விரல் ரேகையில் இவள் தேய்கிறாள்.

அவன் வரும் வாசம் நுகர்ந்து இமைகள் மூடுகிறாள். தித்திக்க போகும் நிமிடங்களை எண்ணி நாணம் கொண்டு மலர்கரங்களால் முகம் மூடுகிறாள்.

இசை எழுப்பி வெள்ளி கொலுசு கெஞ்சுகிறது, வளை ஓசை எழுப்பி வளைத்திட அழைக்கிறது, காதனியும் கீத ஒலி எழுப்பி காதலனை தேடுகிறது, நெஞ்சம் தொடும் பொன்மணியும் பொன்மகனை வரவேற்கிறது, அணிகலன்கள் யாவையும் அமைதியாக இருக்கச் சொல்லி கோதையின் மனம் பாடுகிறது, அவனை நினைந்து இவள் மனம் மட்டும் பாடுகிறது.

தேனில் ஊறிய செந்தமிழில் காதல் சொல்கிறாள். மடிமெத்தையிட்டு மன்னவனை அழைக்கிறாள். கண்ணிமைக்குள் வைத்து காப்பேன் என உறுதி கூறுகிறாள். எண்ணத்தில் உதித்த வார்த்தைகளை வார்த்தெடுத்து வண்ண ராகம் இசைக்கிறாள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மையல் பொழுதில் மனம் தொடும் பாடல்களை பட்டுச்சிறகு வாயிலாக மெல்லிசை மெட்டமைத்துக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

கூவி அழைத்தும் காளையவன் வரவில்லை. காரணம் ஏனோ தெரியவில்லை. நடந்தவைகளை மறக்க முடியவில்லை. நங்கையின் மனம் அமைதி கொள்ளவில்லை. பாடி மகிழ்ந்த பாவையின் உள்ளம் பரிதவிக்கின்றது. ஏற்காதிருப்பதை எண்ணி மனம் அலைப்பாகிறது. காற்றில் அவன் பேரை சொல்லி அழைக்கிறது. உயிர்தனில் கலந்துவிடவா என உறக்க பாடுகிறது.

இதயத்தை இழந்து நிற்கிறாள், காற்றில் கரம் ஏந்தி நிற்கிறாள், உள்ளத்தில் அவனை நிரப்பி இருக்கிறாள், கனவுகளை கண்களில் சுமந்து நிற்கிறாள், அரிமாவின் அரவணைப்பை தேடி நிற்கிறாள், அவனைச் சேர அவதாரம் எடுத்து நிற்கிறாள்.

கண்டுகொள்ளாத கண்களை கண்ணியின் உளம் தேடுகிறது. நிகழ்ந்தது என்னவென்று தெரியாது, மனம் உடைந்தோடுகிறது. உதிரத்தில் கலந்தவனை நாடி பிடித்து பாடுகிறது. உன்னால் தான் நான் ஒளிர்வேன் என்று இச்சந்திரன் அச்சூரியனை பார்த்து கூறுகிறது. காளையின் காலக்கயிறு கடிவாளத்தில் இருப்பதறியாது கன்னியின் கண்கள் காணலாய் மறைந்தவனை தேடுகிறது. கன்னியின் கண்கள் காணலாய் மறைந்தவனை தேடுகிறது.

பிரிவுகள் நிரந்தரம் என்று சொல்வார் இங்கில்லை. தேடி தேடி கண்ட உயிர் எளிதில் நம்மை விட்டு விலகுவதில்லை. உயிர்களுக்கிடையேயான பந்தத்தில் விரிசல் விழ வாய்ப்பில்லை. உடன் வரும் விதியும் விட்ட பாடில்லை. விதியையும் வெல்லலாம், மதியால் அல்ல மனதால், அன்பு நிறைந்த மனதால் என்று கூறி மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய் என்றும் காற்றிசை கீதங்களை பாட்டலை வரிசையில் ஒலிக்க விட வருவேன் என கூறி கார்முகில் தேரேறி மீண்டும் வான்தேசம் நோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

நேரம் இரவு 10:54. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேரம் 11:00. இனி தொடர்கிறது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் முசிறி ஸ்ரீ சந்திர மௌரீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும், இதனை வழங்குபவர் பரமக்குடி நீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும், 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக உலக காத்திருக்கிறது, இதில் பங்கேற்கிறார் சிவகாசியிலிருந்து பழனிசாமி அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் இல்லத்தின் இதயம் என்ற தலைப்பில் உலக பெற்றோர் தின சிறப்பு நேர நிகழ்ச்சி இடம்பெறும், இதில் பங்கேற்கிறார் உளவியலாளர் ஜி ஐஸ்வர்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சி தொடரும், பிற்பகல் 1 வசந்த காலங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும், ஆற்றலை சேமிப்போம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில்

0: வானொலி நேயர்கள் ராஜம்மா, ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும் படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 அட்டக்களம். 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 5:02 மாலை தென்றல் கேட்கலாம். 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்தி பூக்கள், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் பி.சி. மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம் பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கடலும் கப்பலும் என்ற தலைப்பில் நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ். ரகுபதி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். இரவு 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பரை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை வித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions towards nature conservation, solving local problems and other social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly program Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji Valasheril of Keralam, who runs a free swimming club that has helped more than 15,000 people learn swimming. Highlighting India's sporting achievements, Mr. Modi applauded record-breaking performances by emerging athletes at the National Senior Athletics Federation competition held in Jharkhand's Ranchi. Expressing concern over the prevailing heatwave conditions, the Prime Minister urged people to follow official advisories and take precautions to stay safe. He also encouraged the consumption of traditional summer beverages.
2: इस समय देश के ज्यादातर हिस्सों में बहुत गर्मी पड़ रही है. तेज धूप, गर्म हवाएं, ऐसे मौसम में अपना ध्यान रखना बहुत जरूरी है. पानी पीते रहिए, धूप में अगर निकलना ही पड़े तो थोड़ा संभल कर निकले. इस दिशा में सरकार की भिन्न भिन्न डिपार्टमेंट्स ने जो गाइडलाइंस जारी की है वो भी भूलिएगा नहीं.
1: Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi tomorrow. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in Delhi this evening. The Myanmar President arrived at Gaya in Bihar yesterday on a 5-day visit to India. Union Minister for Housing and Urban Affairs and Power, Manohar Lal, today announced a series of initiatives to strengthen urban sanitation and power infrastructure in Tripura. Addressing a joint press conference in Agartala with Tripura Power Minister Ratan Lal Nath, the Union Minister said financial assistance will be provided to upgrade waste management systems in the state. Earlier in the day, Union Minister participated in a mega event in Agartala to mark the 6th anniversary of the Pradhan Mantri Street Vendors Atmanirbhar Nidhi PM Swanidhi scheme. The Central Board of Secondary Education CBSE has said an expert team of cybersecurity professionals from various government agencies and Indian Institutes of Technology has been deployed to secure the OnMark portal, which is its on-screen marking OSM system utilized for evaluation of class 12 answer sheets. In a social media post, the board said it is closely monitoring vulnerabilities in the portal of its service provider that were recently flagged in the public domain. It said vulnerabilities have been identified

0: and contained, and a thorough review is being carried out to rule out any other exploitable weaknesses. In Himachal Pradesh, the Bharatiya Janata Party, BJP, has won 3 out of the 4 municipal corporations in the civic body elections, winning Dharamshala, Solan and Mandi. The Congress Party has won the Palampur Municipal Corporation. The counting of votes was held today while polling took place on the 17th of this month. In Maharashtra, the ruling Mahayuti Alliance today finalized its seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, the BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Agadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nanded seats are still underway. Tomorrow is the last day for filing nomination papers for the elections. In the high-voltage IPL title clash, Gujarat Titans set a target of 156 runs for defending champions Royal Challengers Bengaluru, RCB, at the Narendra Modi Stadium in Ahmedabad. In reply, RCB were 133 for 5 in 14.3 overs when reports last came in. Put into bat, Gujarat Titans posted 155 for 8 in their 20 overs, with Washington Sundar scoring an unbeaten 50 off 37 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் யார் நீ திரைப்படத்திற்காக வேதாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுஷீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:15. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz இசை களஞ்சியத்திலிருந்து இன்பம் சொல்லும் பாடல்களாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குழந்தையும் தெய்வமும். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:20. காலத்தின் விரல் பிடித்து நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்கிறது தேனும் பாலும். இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வேதா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:25. நள்ளிரவின் மெல்லிசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலித்தால் போதுமா திரைப்படத்திற்காக வேதாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். இதோ பாடல் ஒலிக்கின்றது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தொலைந்து போன கடந்த காலத்தின் வாசம் தாங்கும் தென்றலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் 11:30 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது இரவும் பகலும் திரைப்படத்திற்காக TR பாப்பாவின் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஆலங்குடி சோமு. TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் காலத்தால் அழியாத காலங்களின் இசைமழை, இது தேனும் பாலும். நேரம் 11:34. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. நிலவே நீ சாட்சி திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
2: பேசுறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் இதயம் மட்டும் இசைக்கும் இனிய நினைவுகளின் ராகங்களாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயிரா மானமா. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், குடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 11:44. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz-இல் காலத்தின் நதியினூடாய் நீந்தி செல்லும் நினைவுகளின் சலசலப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குலமா குணமா திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 11:50 சிந்தை மயக்கும் ராகங்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தங்க வளையல் திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 11:56. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது யார் நீ திரைப்படத்திற்காக வேதாவின் இசையில். பாடல் வரிகளை நதாசன் எழுதியிருக்கிறார். TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள் நேயர்களே. இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-ல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் குரலில், ஈ ரா பழனிசாமி அவர்களின் வரிகளில், கொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், அகத்தியர் திரைப்படத்திற்காக நமசிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாணி ஜெயராம் அவர்கள் குரலில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் வி குமார் மற்றும் காமதாஸ் இசையில் நங்கூரம் திரைப்படத்திற்காக கதிர்வேல் நாயகனே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் மனசா மனசாமர்த்தியமேமி வர்தினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ரூபகதாளம்

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரகர பிரியாராகத்தில் அமைந்த செந்தில் ஆண்டவன் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை ரூபகத்தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சகாண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 11 நாள்.

பராபவ வருடம் வைகாசி மாதம் 18 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை.

உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமலிருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடி வளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடாவும்.

0: உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமலிருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடி வளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 4:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 6:35 கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் முசிறி ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும், இதனை வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 8:50 சைப்பாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் சிவகாசியைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் இல்லத்தின் இதயம் உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்கிறார் உளவியலாளர் ஜி ஐஸ்வர்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடரும், பிற்பகல் 1 மணிக்கு வசந்த காலங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு

சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றலை சேமிப்போம். இதில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைத்திலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. மதியம் 2:30 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 அட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:45 அந்தி பூக்கள். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் பி.சி. மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல் கடலும் கப்பலும் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ். ரகுபதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள்.

இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:07. மதுரை பண்பரை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:13. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:17. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:26 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் இறையருள் பெறும் நேரமாய் இசையமுதம்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.